வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா நிசி என்றால் கர்த்தர் நம் ஜெயக்கொடி. இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார்.

என் தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்களில் உண்மையாகவே நீர் சேவியை சாய்க்கிறீர். உம் செட்டிகளின் கீழே தஞ்சம் உண்டு. யெகோவா ரூவா காற்றே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேற்றும், எங்களை நீர் நடத்தி செல்லும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும்.

அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நித்தம் என்னவோ அதை நித்தம் செய்வேன் என்று சொல்லி அருமை சகோதரர் கிங்ஸ்லியோடு கூட சேர்ந்து பாடின. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். இப்பொழுதும் துதிக்கு பாத்திரராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஒன்று சேர்ந்து துதித்து ஆராதனை செய்ய போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் யாவரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என் இஷ்டப்படியே நடந்தேன். ஐயோ, முன் நாட்கள் முழுவதிலும் தேவனுடைய ஒத்தாசை தேடவில்லை. இப்பொழுதோ என்னை நடத்துமே. உல்லாசம் நாடினே, செய்கில் நேரத்திலும் கூட வீம்புதான் நான் கொண்டே, அன்பாக என்னை மன்னித்தருளும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்து

எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையா? நேசித்த எல்லாரும் வெறுத்து விட்டார்களா? கவலைப்படாதே, என் இயேசு உன்னை நேசிக்கிறார், என் இயேசு உன்னை அழைக்கிறார்.

உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொன்ன தேவன், நீ மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே. என கம்பான சங்கமம் வானொலி நேர்களுக்கு ஒரு அறிவித்தல். கடந்த 2 ஆண்டுகளாக 87 நாடுகளில் வெற்றி நடை போட்ட சங்கமம் வானொலியானது தேவனுடைய கிருபியால் வரும் தை முதலாம் நாளில் 3வது அகவைக்க காலடி எடுத்து வைக்க இருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை உலகிற்கு எடுத்து வரும் நோக்கத்தோடு 24 மணி நேரமும் கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது சங்கமம் வானொலி. இயேசு கிறிஸ்துவில் சங்கமமாய் ஆராதனைகள், துதிகள், பாடல்கள், தேவ செய்திகள் என்று தேவ ஊழியர்கள் எம்மோடு இணைந்து வழங்கும் நிகழ்ச்சிகளோடு தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக 24 மணி நேரமும் கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம். சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கோஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். சங்கமம் வானொலி பற்றிய ஒரு அறிவித்தல் கேட்டீர்கள்.

0: இந்து மதத்திலிருந்து இயேசுவின் அற்புதத்தின் வல்லமையை அனுபவித்து சுகம் பெற்று இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கேரளாவில் உள்ள பாரசாலையில் இயேசுவுக்காக அநேக ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் கட்டியெழுப்ப காரணமாகவும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருந்த பெங்களூர் ஃபுல் காஸ்பல் ஏஜி சபையின் அங்கத்தினராகிய சகோதரி பியூலாவின் பெற்றோரும் சகோதரர் இயேசுதாசின் மாமன் மாமியார் ஆகிய காலம் சென்ற திரு பி செல்லையன் மற்றும் திருமதி சரோஜினி அவர்களுக்கு இந்த ஒலிநாடாவை அர்ப்பணிக்கிறோம். இந்த பாடல்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். இப்பொழுது பாஸ்டர் ரெவரண்ட் டட்லி தங்கையா அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: மியூசிக் மைண்ட்ஸ் தயாரித்து உலகமெங்கும் வெளியிடும் அப்போஸ்டல் பால் தங்கையா மற்றும் மகன் பாஸ்டர் சமி தங்கையா பாடியிருக்கும் அவர்களது 16 வால்யூம் சிடி அக்கினி ஆராதனை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மியூசிக் மைண்ட்ஸ் MD மிஸ்டர் வின்சென்ட் ஜார்ஜ் அவர்கள் மற்றும் அவர்களது சகோதரர்கள் மிஸ்டர் சகாயராஜ் மற்றும் மிஸ்டர் ராபின் அவர்கள் இந்த சிடி தயாரிப்பதில் காட்டிய ஆர்வம், அவர்களது ஊக்கம் மற்றும் இதை சிறப்பாக எடுத்த முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிடியில் அருமையாய் செபித்திருக்கும் ரெவரன் டி மோகன் ஐயா அவர்களுக்கு இயேசுவி நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். சிடியில் அருமையாக இசை அமைத்திருக்கும் அகஸ்டின் பொன் சீலன் அவர்களுக்கும், பாடல்கள் எழுத உதவிய ரெவரன் டட்லி தங்கையா, பாஸ்டர் ஜான் செபராஜ், பாஸ்டர் ஜொனத்தன் மற்றும் பாஸ்டர் ரேச்சல் ஜானிற்கு ஆண்டவரின் நாமத்தினாலே மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் மற்றும் ஷெல்டன் வெங்கரா அவர்களுடைய பாடல்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சீரிக்காக ஜெபித்து துணை நின்ற என்னுடைய குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் போதர்களுக்கும் சிஸ்டர் சுமதி ஜெயக்குமார், பிரதர் இயேசுதாஸ், சிஸ்டர் பியூலா இயேசுதாஸ், பிரவீன் குணா டேவிட், செல்லப்பாங்கள் நிலோஜ் மற்றும் ஜியானாவிற்கு ரெவரன் பால் தங்கியாவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிடி கவரை வடிவமைத்த பிரீத் கெனட்டுக்கும் ஆண்டவரின் நாமத்திலே நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே கூட விசேஷமாய் ரெவரன் பால் தங்கி அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் மலக்காய் ஜேம்ஸ், ஜொஷாயா பால் மற்றும் நேத்தன் தங்கையா மிக்கி அவர்களை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசுவே, பிதாவினுடைய மலர்பாதங்களை உம்முடைய மகத்துவமுள்ள நாமத்தினாலே நோக்கி பார்க்கிறோம். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள மாட்டாது, நான் என் திருச்சபையை கட்டுவேன் என்று நீர் முழங்கிய அந்த வீர வார்த்தைகளை இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்துகிறோம். உலகத்துக்குள்ளாய் உம்முடைய அபிஷேகத்தை கட்டவழ்த்து தேவனால் மகிமையாய் பயன்படுத்துகிற ரெவரன் பால் தங்கி அவர்களுடைய இந்த ஒளிநாடாவின் ஒரு பலத்த அக்கினி அபிஷேகத்தை நீர் கட்டவிழ்த்திருக்கிறதற்காக நன்றி ராஜா. இந்த பாடல்கள் போகிற இடமெல்லாம், திருச்சபைகளாய் இருந்தாலும் சரி, பெரியதான கூடுகைகளாய் இருந்தாலும் சரி, சாதாரண வீடுகளாய் இருந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கைகளாய் இருந்தாலும், ஒரு பலத்த தேவனுடைய அக்கினி பிரசன்னத்தை ஆண்டவரே அவர்கள் அறிந்து அனுபவித்து உணர தேவனுடைய ஆவியானவர் கிருபை செய்கிறதற்காக நன்றி ராஜா. இந்த பாடல்களுக்கு பல மணி நேரம் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது, ஜெபம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவாக ஒரு பலத்த அக்கினி இதற்குள்ளாய் மறைந்து காணப்படுகிறது. இதை நீர் வெளிப்படுத்தி கட்டவிழ்த்து திருச்சபைகள் வளரத்தக்கதாய், கோடிகள் உம்முடைய அன்பை ருசி பார்க்கத்தக்கதாய் ஆசீர்வதிப்பீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே நர்மையான ஒளிநாடாவை திருச்சபை வளர்ச்சிக்கென்று தேவனுடைய அக்கினி பிரசன்னத்தை கட்டவிழ்க்க இயேசுவின் நாமத்திற்காய் பிரதிஷ்டை பண்ணி வெளியிடுகிறோம். சிவனுள்ள நல்ல பிதாவே,

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் இல்லாமல் எதையுமே ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்மால் செய்ய முடியாது. ஆகவே ஆவியானவரை அழைப்போம், அவருடைய அபிஷேகம் வேண்டும். அவர் நம் மத்தியில் வர வேண்டும், நமக்குள் இறங்க வேண்டும், நம்மை அபிஷேகம் செய்ய வேண்டும், நம்மை அபிஷேகிக்க வேண்டும். விசேஷமாக ஊழியம் செய்ய அவருடைய அபிஷேகம் வேண்டும், வேண்டுதல் செய்ய அவருடைய அபிஷேகம் வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலும் அவரின் அபிஷேகம் இருந்தால் நன்றாக இருக்கும். இப்பொழுது நாம் அவரை அழைப்போமா? அவர் நம் மத்தியில் வரட்டும், நம்மை அபிஷேகிக்கட்டும். பெற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அவர் அபிஷேகம் வேண்டும், தினமும் வேண்டும், எப்பொழுதும் வேண்டும். ஹல்லேலூயா. அழைப்போம் அவரை.

இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கிரைஸ்ட் ஃபார் இந்தியா ஊழியங்களின் சார்பில் வாழ்த்துக்கள். இந்த ஒலி நாடாவில் உள்ள என் உள்ளத்தை தொட்ட இனிய பாடல்களுக்காக கர்த்தரை துதிக்கின்றேன். இந்த பாடல்களை இயற்றியவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இப்பாடல்களை கேட்கும் உள்ளங்களுக்கு ஆறுதலை தர வேண்டும் என்று கெஞ்சுகின்றேன். இந்த ஒலி நாடாவை அமைப்பதற்கு உதவி செய்த எல்லா பரிசுத்தவான்களுக்கும், விசேஷமாக இசை அமைத்து கொடுத்த சகோதரர் பேட்ரிக்கே அவர்களுக்கும், ஒலி அமைப்பாளர் சகோதரர் டெரிக் அவர்களுக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சுகின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, அதிகாலை எழுந்து பிறருக்காக தேசத்துக்காக மன்றாட வேண்டும் என்ற ஏக்கம் எனக்குள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆம், அருள்நாதர் இயேசுவின் ஏக்கமும் அதுதானே. மத்தேயு 13:25 மனிதர்கள் தூங்கும் போது பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான் என்று ஒரு கதையை வாசிக்கிறோம். இன்றைக்கு இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டிய நாமும் நமது சபைகளும் அதிக நேரம் தூங்குவதால் நமது நாடு களைகளால் நிரம்பி உள்ளது. எதிரியாகிய சாத்தான் களைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறான். இதை தடுக்க ஒரே வழி ஜபம். ஆகவேதான் எப்பொழுதும் எல்லாருக்காகவும் எல்லாவித ஜபங்களோடும் பிரார்த்தனை செய்வதில் விழிப்பாக இருங்கள் என்று பவுல் எச்சரிக்கிறார். ஆம், நாம் ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் செயல்படுகிறார். இன்றே அதிகாலை ஜப நேரம் ஒதுக்குங்கள். ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் ஒரு நல்ல ஐக்கியத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஜபத்தில் வளர ஒப்பு கொடுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் மந்தாட்டுகளை எப்பொழுதும் கேட்கிற நல்ல தகப்பனே, உம்மை மனதார போற்றுகிறோம் ஐயா. ஒருவன் என் மீது அன்பு கூர்ந்தால் அவனை விடுவிப்பேன், என்னை நோக்கி மன்றாடும் போது அவனுக்கு பதில் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. இந்த ஒரு நாடாவை கேட்கும் அத்தனை பேரும் மன்றாட்டு வீரர்களாக மாறுவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். தேவன் எப்படியாப்பட்டவர் என்று அறிந்து கொள்ளும் போது நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது என்று நம்ம பார்க்கிறோம். சரியா, செல்போன்லாம் வச்சிருந்தா சுவிட்ச் ஆஃப்ல போட்டுக்கோங்க. போன் வந்தா எடுக்கக்கூடாது, வெளியே போகக்கூடாது. தேவன் எப்படியாப்பட்டவர் என்று அறிந்து கொள்ளணும். ரெண்டாவது, இயேசுவை சொந்த இரட்சகராக உள்ளத்துல இருதயத்துல ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான் இந்த சத்தியம் புரியும், இந்த சத்தியம் விளங்கும். இயேசுதான் சொந்த இரட்சகர். ஆமே சொல்லுங்க. இயேசுதான் என்னுடைய இரட்சகர், இயேசுதான் என்னுடைய மீட்பர், இயேசுதான் என்னுடைய தாயின் தகப்பனும். அல்லேலூயா. அப்படி இயேசுவை சொந்த இரட்சகராக உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அவரை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 10 காரியங்களை பார்க்க போறோம். தேவன் எப்படியாப்பட்டவன் சொல்லி இந்த வாரத்தோடு இதை முடிக்கலாம்னு இருக்கேன். அடுத்த வாரம் வேற செய்திகளை ஒரு டாப்பிங்கில் போவோம். இன்னைக்கு தேவன் எப்படியாப்பட்டவர் அப்படிங்கிறத பார்க்கணும். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், அவருக்கு முதலிடம் கொடுக்கணும், அவரை தேடணும், அவரை அறிந்து கொள்ளணும். அதுக்கு முதல்ல மனம் திரும்புதல் இருக்கணும். மனம் திரும்புதல் இருக்கணும். பொய் இருக்கக்கூடாது, களவாணித்தனம் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, அகந்தை இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் உலக பிரகாரமா செய்கிற காரியம், பிசாசின் குணங்கள். என்னது? கோபப்படுறது, டென்ஷன் ஆகுறது, கீழ்ப்படியாம இருக்கிறது, களவாண்டுறது, இன்னும் களவாண்டுறது, பொய் பேசுறது, இதெல்லாம் பிசாசின் கிரியைகள். வாழ்க்கையில ஒரு துளி கூட முன்னேற முடியாது. இந்த பிசாசின் கிரியைகள் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது? முன்னேற முடியாது. சபைக்கு போகலாம், ஆராதிக்கலாம், காணிக்க போடலாம், முக்காடு போட்டு, துண்டை முக்காடு போட்டு உட்கார்ந்து இருக்கலாம், ஜெபம் பண்றது மாதிரி. ஜெபம் பண்றத முழங்கால் பிடி போட்டு ஜெபம் பண்ணணும். என்னது? பிசாசு உங்களை விட்டு ஓடணும்டா. எப்படி ஜெபம் பண்ணணும்? முழங்கால் பிடி போட்டு ஜெபம் பண்ணணும். கிழவிகள், பாவம் கிழவிகள் உட்காந்து ஜெபம் பண்ணலாம், கிழவர்கள் உட்காந்து ஜெபம் பண்ணலாம். என்ன பேச்சு மட்டும் அப்படியே என்ன பச்சு பயங்கரமா பேசுறது, முழங்கால் பிடி போட முடியல, முழங்கால் பிடி போட்டு ஜெபம் பண்ண முடியல. ஆசீர்வாதத்தை இங்க எதிர்பார்க்க கூடாது. புரியுதா? வாழ்நாள் முழுவதும் தரித்திரம், பலவீனம், வியாதி, ஏமாற்றம், தோல்வி, இதை தவிர எதையுமே அனுபவிக்க முடியாது. என்ன? பைபிள் படிக்கணும், பைபிள் படிக்கணும். பைபிள் படிக்க தெரியாட்டியாலும் செல்போன் இருக்குல்ல, செல்போன்ல அதுக்கு செய்தி காசு கொடுத்தா செய்தி ஏற்றி விடுவாங்க, பாட்டு ஏற்றி விடுவாங்க, அதை கேட்கணும். புரியுதா? செல்போன்ல சினிமா பாட்டு பார்க்கறது, சீரியல் பார்க்கறது, சினிமா பார்க்கறது. என்ன ஆசீர்வாதம்? அது சபைக்கு போகாமே இருந்துக்கலாம், சபைக்கு போகாமே இருந்துக்கலாம். சபைக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. கிறிஸ்தவங்க சும்மா அதில் பெருமைக்கா, பெருமை பேசுறதுக்கா, அது தேவையே கிடையாது. ஒரே ஒரு வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. அவன் மாய்மலம், என்னை பொறுத்த வரைக்கும் மாய்மலம் பண்ணக்கூடாது. அல்ல இல்லையா? மாய்மலம் பண்ற, மாய்மலம் பண்ற கிறிஸ்தவனை மாய, அவன் ஊழியக்காரனா இருந்தா எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காத வாழ்க்கை. அல்ல இல்லையா? நிறைய பேர் நீ வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணமே அதான் என்ன சொல்லுவாங்க. எதுக்கு? அசிஸ் பண்ணி போண்டுவாங்க, அசிஸ் பண்ணி போ, பத்தோட ஒண்ணா. எனக்கு தேவையே கிடையாது. அப்படியாப்பட்ட ஊழியக்காரன் எனக்கு தேவை கிடையாது, அப்படியாப்பட்ட ஸ்தாபனம் எனக்கு தேவை கிடையாது, அப்படியாப்பட்ட போதனைகள் எனக்கு தேவை கிடையாது. இடுக்கமான வாசல் வழியா போக விரும்புறியா? என்னை பின்பற்று. ஏசு சொல்றார், தான் சொல்றார். அல்ல இல்லையா? புரியுதா? உண்மையா இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மாய்மலம் பண்றது, ஏமாத்துறது, இன்னும் களவான்றது, களவான்ட்டு இல்லைன்றது, சத்தியம் பண்றது, இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. சரியா? சரி, பார்ப்போம். சங்கீதம் 33 எடுத்துக்கொள்ளுங்க. தேவன் எப்படியாப்பட்டவர்? கண்ணோக்கி பார்க்கிறார். அல்ல இல்லையா? நீ நினைக்கிற நான் களவான்றதை யாரும் பார்க்கல, நான் திருடுறதை யாரும் பார்க்கல, நான் அந்த நான் செய்யற காரியங்களை யாருமே பார்க்கலன்றாரு. ஏசு பார்க்கிறாரு. அல்ல இல்லையா? சங்கீதம் 33 எடுத்துக்கொள்ள. சங்கீதம் 33ல 13வது வசனம், 19வது வசனம், 13. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். என்னதான் இயேசு என்ன பார்க்கிறாரு?
வானத்திலிருந்து மனுபுத்திரர் கண் நோக்கி பார்க்கிறார், எல்லா மனிதர்களையும் பார்க்கிறார். அல்லேலூயா. 33:19, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்குது. பஞ்சகாலத்தில் யார ரெண்டு விதமா அவர் நோக்கி பார்க்கிறாரு. ஒண்ணு, எல்லா மனுபுத்திரத்தை நோக்கி பார்க்கிறாரு. ரெண்டாவது, அவருக்காக உண்மையாய் வாழுகிறவர்களை பஞ்சகாலத்தில் போஷிப்பதற்கு நோக்கி பார்க்கிறார. அல்லேலூயா. பஞ்சகாலத்தில் ஒரு குறையும் வராது. அல்லேலூயா. நான் சொல்றேன், நான் பிறந்ததுல இருந்து 33 வருஷம் இயேசு அறியாம வாழ்ந்தேன். அல்லேலூயா. 33 வருஷமா இயேசு அறியாமல் வாழ்ந்தேன். 33 வயசுல 1998 இயேசு அறிஞ்சேன். இன்னைக்கு வரைக்கும் எவன்டையுமே நான் வேலை கேட்டு போனது கிடையாது. என்னது வேலை கேட்டு போனது கிடையாது, எனக்கு ஒரு வேலை பார்த்து கொடுங்கன்னு சொன்னது கிடையாது, என்னுடைய வேலைக்காக சவம் பண்ணிக்கங்கன்னு சொன்னது கிடையாது. இயேசுவே என்னை தெரிந்து கொண்டார், நான் அவரை தெரிந்து கொண்டேன். இந்த கர்த்தருடைய வேத புத்தகத்தை இரவும் பகலும் வாசிக்க வாசிக்க வாசிக்க கர்த்தர் எனக்கு வழிகாட்டினார், கர்த்தர் எனக்கு வேலை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு உதவி செய்கிற ஆட்களை எழுப்பி கொடுத்தார், கர்த்தர் எனக்காக ஜெபிக்கிற ஜனங்கள் எழுதி கொடுத்தார், எழுப்பி கொடுத்தார். இன்னைக்கு நான் வந்து சுகமா இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் வந்து சுகமா இருக்கதான் ஆசீர்வாதம், ஆரோக்கியமா இருக்கதான் ஆசீர்வாதம், சமாதானமா இருக்கதான் ஆசீர்வாதம். சுகம் ஆரோக்கியம் சமாதானம் இல்லைன்னா அவன் கிறிஸ்தவன் கிடையாது, நல்ல வாழ்க்கை கிடையாது, உயர்வு கிடையாது. அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு, எப்ப பார்த்தாலும் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்றவெல்லாம் கிறிஸ்தவனே கிடையாது. வரும் வியாதி வரும், இயேசு நாமத்துல போகணும், கரங்களை தத்திரமேம்படுத்து. அல்லேலூயா. பிசாசு வருங்க, பிசாசு வேதனையை கொண்டு வருவான், பிசாசு துயரத்தை கொண்டு வருவான், பிசாசு கஷ்டத்தை கொண்டு வருவான். ஆனால் இயேசுவின் நாமத்துல என்னை விட்டு போண்டா போகணும், அவன் தான் கிறிஸ்தவன். மார்க்கு 16:17, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கின்ற அடையாளங்கள் ஆவன, நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பமானவைகளை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தார்கள் கைகளை இழுப்பார்கள், அப்பொழுது அவர்கள் ஆரோக்கியம் பெறுவார்கள். அல்லேலூயா. நான் அவர்களோடு கூடந்து வசனத்தை உறுதிப்படுத்துகிறேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. அல்லேலூயா. இங்க பைபிள் படிக்கிறது இல்ல, பைபிள் படிச்சா தானே. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அப்படியே எங்க அப்பா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிளை தூக்கிட்டு அப்படியே பயபக்தி ஆலயத்துக்கு போறது. பைபிள் படிச்சா தானே ஆசீர்வாதம் வரும், பைபிள் படிச்சா தானே வேலை கிடைக்கும், பைபிள் படிச்சா தானே நன்மை தீமை அறிய முடியும், பைபிள் படிச்சா தானே நல்ல பாதைகள் கிடைக்கும். வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் முதலாம் சங்கீதம் 2:3, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனிதந்து இலைவிதராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் செய்வது எல்லாமே வாய்க்குமா? இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணு கூட வாய்க்காம இருக்கு. காரணம் என்ன? பைபிள் படிக்கிறது இல்ல, சட்டத்தை கேட்கறது இல்ல, இயேசுவை நம்புறது இல்ல, இயேசுவை விசுவாசிக்கிறது இல்ல. சுய புத்திய நம்புறீங்க, தான் திறமையை நம்புறீங்க, உன் கைப்பிரயாசத்தை நம்புற, ஒண்ணுமே நடக்காது, ஒண்ணுமே நடக்காது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் இருங்கள் சொல்லி நீதிமொழிகள் 3 சொல்ல, சுய புத்தியில ஒண்ணுமே செய்ய முடியாது, உன்னால வாழவே முடியாது, ஏசு இல்லாம நீ வாழவே முடியாது. இந்த உலகம் பொல்லாங்கணக்கில் கிடக்கு. அல்லேலூயா. நான் ஒரு ரகசியத்தை சொல்லணுமா? ஏசு எனக்குள்ள இருந்தா, எனக்குள்ள இருந்தா, இயேசு எனக்குள்ள இருந்தா, எனக்குள்ள இருக்கிற பாவங்கள் எல்லாமே வெளியே தன்னால போயிடும். ஏன்? இயேசு எனக்குள்ள இருந்தா, இயேசு எனக்குள்ள இருந்தா ஒண்ணு, எல்லா பாவமே போயிடும். பொய் போயிடும், திருட்டுத்தனம் போயிடும், கேள்விப்படியாம எல்லாமே போயிடும். ரெண்டு, இயேசு எனக்குள்ள இருந்தா எல்லாமே தேடாமலே வந்துகிட்டு இருக்கும். நான் அதுக்காக எனக்கு ஆசீர்வாதம் வேணும், வீடு வேணும், காடு வேணும், பணம் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும், பிறந்து வேணும் அப்படின்னு நான் செவம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏசி எனக்குள்ள இருந்தா, புரியுதா உங்களுக்கு? ஏசி எனக்குள்ள இருந்தா எனக்கு எல்லாமே வந்துகிட்டு இருக்கும். சுகம் என்னை தேடி வரும், ஆரோக்கியம் வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், விடுதலை வரும், பரிசுத்தம் வரும், நீதி வரும், உண்மை வரும், வீடு வரும், காடு வரும், கார் வரும், வண்டி வரும், பணம் வரும், சொந்தம் வரும், சரங்கள் வரும், எல்லாமே வரும். இயேசு எனக்குள்ள இருந்தா
மூணு, ஏசு எனக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்கவே, எனக்குள்ள இருக்கிறது எல்லாமே போயிடும். என்னது? சுகம் போயிடும், ஆரோக்கியம் போயிடும், தீர்க்காயசு போயிடும், பலன் போயிடும், எல்லாமே என்னை விட்டு போயிடும். வெறுமை தான், வெறுமை தான் இருக்கும். வெறுமையான பாத்திரத்துல என்ன வருதுன்னா, வெறுமையான பாத்திரத்தை சோடிக்கப்படும்படியாய் பிசாசானவன் ஏழு விதமான பிசாசுகளை கொண்டு வந்து உள்ள வச்சு அந்த சரீரத்தை ரணகலமாக்கி, ரணகலமாக்கி, வியாதியாக்கி, அழிச்சு சித்திரவதை பண்ணி மரணத்துல தள்ளி விட்டுருவான். அதான் பாவத்தின் சம்பளம், மரணம். புரிஞ்ச? மூணு காரியம் சொல்லியிருக்கேன். இயேசு உள்ள இருந்த நேரம் பாவம் எல்லாம் போயிடும், எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். இயேசு இல்லைண்டா உனக்கு இருக்கிற எல்லா பலனுமே போயிடும், வேலையே செய்ய முடியாது, கஞ்சி ஊத்துறது கூட நாதி இல்லாம போயிடும். கடைசியில கடைசி கட்டம், நல்லா இருந்தாத்தான், நல்லா இருந்தாத்தான் மதிப்பு. நல்லா இல்லைன்னு வச்சுக்கவே நீ வளர்க்கிற நாய் உன்னையே மதிக்காது. பக்கத்து வீட்டுக்காரன்கிட்ட போயிடும், பக்கத்து வீட்டுக்காரனை போய் பார்த்து வாழாட்டிக்கிட்டு இருக்கோம். நீ வளர்க்கிற நாய் நீ சரியில்லை அப்படின்னா, நீ இயேசுக்கு உண்மையாலேன்னு சொன்னா, இயேசுவை பின்பற்றன்னு சொன்னா, நீ நல்லா இல்லைன்னு சொன்னா, நீ வளர்க்கிற நாய் உனக்கு வாழாட்டாது, உன்னைய மதிக்காது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. புரிஞ்சுக்கிட்டா? அப்ப இயேசு கண் நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீ செய்தியை மறைக்கவே முடியாது. நான் ஸ்கூலுக்கு போறேன், நான் வெளியில போறேன், யார் என்னை பார்க்கறது அப்படின்னு நினைக்க முடியாது. இயேசு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உன் வாழ்க்கை உன்னை காட்டி கொடுத்துரும். நீ நல்லா இருந்தாத்தான் இயேசு உங்ககிட்ட இருக்கிறான்னு தெரியும். நல்லா இல்லைன்னா இயேசு இல்லை. நான் சொல்றேன், இப்ப உங்ககிட்ட யார்ட்டுமே இயேசு கிடையாது. மாய்மலம். எப்படியாவது வாழ்ந்துடலாம், எப்படியாவது சாப்பிட்றலாம் அப்படின்றதுக்காகத்தான் இயேசுவை பின்பற்றவங்க தெரிய, உண்மையா இயேசுவை பின்பற்றவங்க கிடையாது. சபைக்கு சொல்றேன், தைரியமா சொல்றேன். ஆமா, அதுக்கான சத்தியத்தை சொல்லாம இருக்க முடியாது. இங்க வர்றீங்கன்றதுக்காக சத்தியத்தை திருக்கோசு வேலை பண்ணி அதை திருப்பி ஆசீர்வதிப்பா உயர்த்துவா தொடர்ந்து வாங்கட்டலாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க வந்தாலும் சரி வராட்டியாலும் சரி, சத்தியம் சத்தியம் சத்தியம், இதுதான் சத்தியம். நீ இயேசுவை நம்புனா வாழ்க்கை, இயேசுவை நம்பாம இயேசுவை ஏமாத்தினா நீயே ஏமாந்து போவா. அனுபவத்தை சொல்றேன். நான் இயேசுவ பல நாட்கள் நல்லா நடிக்க, நல்லா ஜெபம் பண்றது மாதிரி, நல்லா பிரசங்கம் பண்றது மாதிரி ஒரு 10-15 வருஷம் இருந்து ஏமாந்து போனேன். ஏமாந்து போன பிறகு தான் புத்தி வந்துச்சு. இயேசுநாதர் என்னை சந்திச்சார். இப்ப அதனால நான் சத்தியத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். அல்ல இல்லையா? இயேசு உங்களை என்ன செய்யறாரு? பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க நினைக்கிறீங்க வேலை செஞ்சு வேலை செஞ்சு சம்பாதிச்சு சாப்பிட்டு வேலையை செய்ய முடியாது. அடுத்த கட்டம் நீ வேலை செய்ய முடியாது. இயேசு ஏமாத்தினீடா அடுத்த கட்டம் பஸ்லயே ஏற முடியாது. உன்னை பஸ்ல ஏத்திருந்தால் ரெண்டு பேர் தாங்கி பிடிச்சா ஏற்றி விடணும். அதான் நிலைமை வரும். இயேசுவை ஏமாத்தனா என்ன? நீ நினைக்கிற நான் வேலை செஞ்சிருவேன், நான் ஓடிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், சாப்பிட்டுலவே நடக்காது, இனிமேல் நடக்காது, இனி காலம் கேளாது. சரியா? யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறது? இயேசு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆமா. ரெண்டு, நாமும் அவரை நோக்கி பார்க்கணும். சங்கீதம் 34:5 என்ன சொல்றது? அவரை நோக்கி பார்க்கிறவருடைய முகங்கள் பிரகாசிக்கும். அவரை நோக்கி பார்த்தவங்க முகங்க பிரகாசிக்கும், அவரை நோக்கி பார்க்கக்கூட வாழ்க்கை பிரகாசிக்கும். 2:16:9, தேவன் தமது வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு உத்தம இருதயம் உள்ளவன் உண்டோ என்று அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிட்டு இருக்கு, தேடிட்டு இருக்கிறாரு. இயேசுநாதர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க மாட்டாரு, எல்லாருமே ஆசீர்வதிக்க மாட்டார். சபைக்கு 100 பேர் வந்தா 10 பேர் ஆசீர்வதிப்பார், 90 பேர் உட்கார்ந்துட்டு ஆராதனையில உட்கார்ந்துட்டு போடான்றுவார். 100 பேருமே ஆசீர்வதிக்க, ஏன்னா 90 பேர் பேர் மைபலம், ஏமாத்து, புராடு, புத்தலாட்டம், சுயநலத்துக்காக வந்து ஆராதனையில உட்காந்துருக்கான். 10 பேர் தான் இயேசுக்காக உட்கார்ந்துருப்பான். அந்த 10 பேரை தான் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர்களால் தெரிந்து கொண்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லப்பட்டது. அப்ப நாம் அவரை நோக்கி பார்த்தால், 4 மணிக்கு எந்திரிக்காத பொம்பளை பிள்ளைய பொம்பளைய வீடு நாசமா போகும். எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு பொம்பளைய காலையில எந்திரிக்கலைடா அந்த வீடு மாறி போகும். நான் திரும்ப அந்த கட்ட வார்த்தையை சொல்ல விரும்ப மாட்டேன். 7 மணி வரைக்கும் தூங்கினா எருமையை விட கேவலமான வாழ்க்கை. இரண்டாவது, கிருபையின் தேவன். ஏசியா 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உன்மேல் மனதுருகிற கர்த்தர், என் கிருபை
உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். மலைகள் பருவதங்கள் நிலை வந்துடலாம், ஆனா நான் ஒருத்த மேல கிருபையை வச்சுட்டேன்னா அந்த கிருபை வந்து என்னைக்குமே நான் எடுக்க மாட்டேன்றார். நீ பாவம் செஞ்சா கூட மறுபடியும் உன்னை தூக்கி எடுத்து ரட்சித்து என் கிருபையினால் நிலை நிறுத்துவேன் சொல்றார். கரங்களை தட்டி கர்த்தரையும் பொறுத்து அல்லேலூயா. கிருபை 2 கொரிந்தியர் 12:8-9 பவுல் சொல்றாரு, ஆண்டவரே என் சரீரத்துல ஒரு பலவீனம் இருக்கிறது, ஏன் இந்த பலவீனம் மாற மாட்டேங்குது, ஏன் இந்த வியாதி மாற மாட்டேங்குது, நானும் எத்தனையோ தரம் செபித்து பார்க்க 3 நாளா வச்சுக்க மாற மாட்டேங்குது அப்படின்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய என்னுடைய பண் விளங்கும் அப்படின்றாரு. அதுக்கு அடுத்து போதும் பயப்படாத, நான் கைவிட மாட்டேன். கஷ்டங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், துயரங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், ஆனா கிருபை உனக்கு போதும் அப்படின்றாரு. உன்னை அழைச்ச கிருபை இருக்கு. 3வதாக தைரியப்படுத்தும் தேவன், தைரியப்படுத்துவாரு. சோர்ந்து போன நேரத்துல, பலவீனமான நேரத்துல, தடுமாறுகிற நேரத்துல, தத்தளிக்கிற நேரத்துல அவர் பலப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. என்னைக்காவது பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நிற்கிறீங்களா? மாத்திரை எடுத்து மாத்திரை எடுத்து சாவுற பிசாசே, உனக்கு நான் அடிமை இல்லை, நீ தான் எனக்கு அடிமை, உன்னை இயேசுவ நாமத்துல சபிக்கிறேன்னு சொல்லியிருக்கியா? மாத்திரத்தை மாத்திரை எவ்வளவு அன்பா சாப்பிடுறீங்க? ஏன்னா மாத்திரை சாப்பிட்டா சுகமாயிருமா? இயேசு வந்தா சுகமாகாது, மாத்திரை சாப்பிட்டா தான் சுகமாகும். அந்த மாத்திரையை சபிக்க சொல்லணும், சபிச்சணும் மாத்திரையை பார்த்து. பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கன்னு சொல்ல போகுது. வியாதிய, என்னை ஆட்கொள்கிற வியாதிய, உன்னை சபிக்கிறேன். இது இயேசுவின் சரீரம், இயேசு தங்கி இருக்கிற சரீரம், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட சரீரம், இந்த இயேசு பரிசுத்தாவில் தங்குற ஆலயம், நான் ஆலயமா இருக்கிறேன். என்னை ஆளுகை பிசாசே, உன் என்னை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. வியாதியே, என்னை ஆளுகை செய்ய உனக்கு அதிகாரம் இல்லை. இந்த இயேசுவின் நாமத்துல சபிக்கிறேன். என்னைக்காவது சொல்லியிருக்கியா? சொல்லியிருக்கியா? வாயத்தன் சொல்லியிருக்கியா? வாயில இயேசு அறிக்கை பண்றியா? 24 மணி நேரமும் எப்படி சுகம் வரும், எப்படி விடுதலை வரும், எப்படி உயர்வு வரும்? வாரந்தோறும் இஷ்டம் போல வாழ்றது, ஞாயிற்றுக்கிழமை வந்து அப்படியே பக்தியோ பக்தியா உட்கார்ந்து போனோம், ஒண்ணுமே கிடைக்காதுன்னு சொல்றேன். நான் தான் சொல்றேன், உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. நீ இயேசு நான் பிரசங்கம் பண்றதுனால உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. நீ பிரசங்கத்தை கேட்கறதுனால உனக்கு ஒண்ணுமே கிடையாது. நீ பைபிளை படிச்சு அந்த வசனத்தை கீழ் படிஞ்சு வசனத்தின்படி வாழ்ந்தா உனக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். இல்லைன்னா உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. வருஷங்கள் தான் கடந்து போகும், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம். ஐயையோ, இளமையா இருக்கும் போதே நல்ல நல்ல சத்தியங்கள்லாம் பிரசங்கம் பண்ணாங்க, அன்னைக்கே கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்திருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்ப துவண்டு போய் வியாதியாகி பலவீனமாகி ஒண்ணுமே இல்லாம யாருமே துரத்தி விட்ட பிறகுதான் புத்தி வரும். அப்ப புத்தி வந்த என்ன ஆகுறது? ஒண்ணுமே ஆகாது. அப்ப மனம் திரும்பி என்ன ஆகுது? ஒண்ணுமே ஆகாது. இப்ப மனம் திரும்பிக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லது. இந்த வாலிப பிரயத்துல மனம் திரும்பிக்கிட்டீங்கன்னா நல்லது. சின்ன பிள்ளைகளா இருக்கும் போதே மனம் திரும்பிட்டா நல்லது. எனக்கெல்லாம் ஒரு வருத்தம், எனக்கெல்லாம் ஒரு வருத்தம் தெரியுமா? 10 வயசா இருக்கும்போது எங்க அப்பா அம்மாவோ எங்க தாத்தா பாட்டி கிறிஸ்தவங்களா இருந்திருந்தா நான் 10 வயசுலயே இயேசு அறிஞ்சிருப்பேன். 10 வயசுலயே இயேசு அறிஞ்சிருந்தா இன்னைக்கு எவ்வளவு என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? இந்த நரக வாழ்க்கையெல்லாம் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. 10 வயசுல இயேசு அறிஞ்சிருந்தா அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கெல்லாம் கிடைக்கலையே அப்படின்றதுனால வருத்தப்படுறேன். சில நேரத்துல உட்காந்து 35 வருஷத்தை வேஸ்ட் ஆகிட்டேன்னு, 40 வருஷம் வீணா போச்சே அப்படின்னு வருத்தப்படுறேன். சில நேரம் உட்காந்து அழுதுருவேன். உங்களுக்காக இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சின்ன வயசுல இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. திரும்ப உங்க திறமையில ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க உங்க திறமையில இந்த வருஷம் வீடு கட்டு, வீடு கட்டு, சொந்த வீடு கட்டு பார்க்கலாம், சொந்த வீடு கட்டி குடியிருந்து பார்க்கலாம். மறக்காதே, எங்க நீ சம்பாரிச்சு வீடு கட்டிப்பு, சொந்த ஏன் வாடகை வீட்டுல குடியிருக்க, உனக்கு திறமை இருக்குல்ல, சம்பாரிச்சு வீடு கட்டு பார்க்கலாம். முடியாதே. வேதம் என்ன சொல்றது? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டினுடைய பிரயாசங்கள் விருதான் இருக்கு. அவர் தான் வீடை கட்டுவாரு. அவர் தான் சொல்றாரு, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை கட்டுவார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும் சொல்றாரு. உன் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். உனக்கு வீடு கட்டணும், கர்த்தர் தான் கட்டணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் கட்ட முடியும். நீ நல்லா இருந்தா இயேசுவை தேடினாத்தான் அவருடைய ஆசீர்வாதத்தினால் வீடு கட்ட முடியும், சொந்த வீடு கட்ட முடியும், வாழ முடியும். இல்லாட்டி சாதம் தட்டிக்கு வாடகை வீட்டுல இருந்துட்டு போக வேண்டியதான். அதை நல்லா இருந்து வேலை செஞ்சாதான் வாடகை கட்ட முடியும். 10 நாளைக்கு பலவீனப்பட்டு படுத்தீங்கன்னா வாடகை கட்ட முடியாது.
வீட்டுக்காரன் துரத்தி விட்டுருக்கான். இதுதான் நிலைமை. இயேசுவை தேடாததுக்கு நிலைமை இதுதான். தைரியப்படுத்தும் தேவன், அப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கியா? 41:10 ஏசியா 41:10, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி எடுத்து கொடுக்க சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அவர் தேற்றுகிறார். எனக்கு இந்த வாக்குத்தத்தை வந்து எனக்கு 2000 ஆண்டு மே மாசம் 6ஆம் தேதி இந்த வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். என்னைக்கு யாரும் வச்சிருக்க பாத்தீங்களா? ஏசியா 41:10, 2000 ஆண்டு மே மாசம் 6ஆம் தேதி தேனி மாவட்டத்தில் இருந்த போது இந்த வாக்கு தத்தத்தை தேவன் சொன்னார். இன்னைக்கும் தினந்தோறும் இந்த வாக்கு தத்தை நான் பேசிக்கொண்டு இருப்பேன். பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி நடந்து கொடுக்க சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வளர்கிறத தாங்குவேன். நான் அதுக்கு எத்தனை பொய் எத்தனையோ பொய் வச்சிருக்கிறேன், திருடி இருக்கிறேன், பாவம் செஞ்சிருக்கிறேன், ரகசிய பாவம், வெளியரங்கமான பாவம், என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சிருக்கிறேன், ஆனாலும் என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்லி அவர் என்னை தாங்கி பாவத்திலிருந்து என்னை ரிலீஸ் பண்ணி எல்லாம் பாவத்தை கண்டிச்சு, பொய்யை கண்டிச்சு, ஏமாற்றத்தை கண்டிச்சு, இதெல்லாம் பண்ணாத பண்ணாத பண்ணாத என் நீதியின் கரம் உன்னை தாங்கும் சொல்லி அவர் என்னை இன்னும் மட்டும் தாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் கைவிடாத தேவன் தான் அவர் பேர் இயேசு. அல்லேலூயா. ஆமா, கைவிடவே மாட்டார். ஆனா நம்ம அவரோட இணைந்து கோஆபரேட் பண்ணணும், இயேசுவோடு இணையணும். இயேசுவோடு இணைஞ்சாதான் வாழ்க்கை. நீ வாரந்தோறும் வயசுபடியெல்லாம் வாழ்ந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு அரை மணி நேரம் இயேசுவோட இருந்தேன்னா உனக்கு வாழ்க்கையே கிடையாது. சொல்லிடுற ஓப்பனா சொல்றேன், தைரியமா சொல்லுவேன். நீ ஏமாத்துற வேலை இந்த சபைகள் இருக்கவே முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏமாத்து வளர்ந்தா நீ ஏமாற்றப்பட்டு போவே தவிர. இயேசுநாதருக்கு ஒரு நாள் இருக்கு. 4வது, உற்சாகப்படுத்தும் தேவன். உற்சாகப்படுத்தும் தேவன். 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14-19 ரெண்டு வசனங்கள். 14-19. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன், இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் புராணனையும் வாங்க தேடுகிறார்கள். சொல்ற ஆண்டவரே, உமக்காக பக்தி வைராக்கியமா இருந்தேன், ஆனால் ஏராளமான கூட்டணியை அழிக்கிறதற்காக வர்றாங்க, இப்ப நானும் சாக போறேன்னு சொல்றான். 14-19 என்ன சொல்லுது? அப்படியே அவன் அவ்விடமிட்டு புறப்பட்டு போய் 12 ஏற்புட்டி உழுத சாப்பத்தின் குமரனாய் எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏர் ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இரு தன் சால்வையை போட்டான். அல்லேலூயா. 19வது வசனம், அப்போஸ்தலர் 18 எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டில் 18:9-10 வாசிங்க. 18:9 சத்தமா வாசிங்க. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைவிடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக சனங்கள் உண்டு. அல்லேலூயா. அந்த எலியா வந்து என்னை அழிக்க போறாங்க, நான் பக்தி வைராக்கியமா இருந்தேன் சொன்னா, அவனை தட்டி எழுப்பு, சுரை செடிகளை படுத்திருந்தவனை எழுப்பி அவனுக்கு அப்பமும் திராட்சை சாப்பிட வச்சு நீ இன்னும் வெகு தூரம் போனும்னு சொல்லி அங்க போய் எலிசாவை, இன்னொரு தீர்க்கதரிசியை, தன்னை பார்க்கல ஒரு பெரிய தீர்க்கதரிசிய அங்க எழுப்படுத்துறார். கரங்களை தட்டி கத்திரமும். இங்க பவுலுக்கு சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாம பேசு, தைரியமா பேசு, நான் உன் கூட இருக்கிறேன், இந்த பட்டணத்துல எனக்கு ஏராளமான சனங்களை உனக்கு வச்சிருக்கிறேன் அப்படின்றார். அல்ல இல்லையா.
அதனால நீ வந்து இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை டிசைன் பண்ணக்கூடாது. நான் ஏழையா இருக்கிறேன், நான் ஒண்ணும் இல்லாம இருக்கிறேன். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும், எதிர்கால பார்வை இருக்கணும். நான் 10 வருஷத்துக்கு பிறகு நான் இப்படி இருக்க மாட்டேன், 10 வருஷத்துக்கு நான் செழிப்பா இருப்பேன், ஆசீர்வாதம் அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்கேன். என்னைக்காவது வாயை திறந்து பேசியிருக்கியா? கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறான்னு பேசியிருக்கியா? கர்த்தரனை ஆசீர்வதிப்பா நீ வாயை திறந்து பேசியிருக்கியா? சண்டை சண்டைடா கடுக்க பாட்டே எங்க அப்பா 3 தடவை கேட்கறது மாதிரி சத்தம் வரும். இயேசுன்னு சொல்றது சத்தம் வருமா உன்ட்ட? வருதா? இயேசுன்னு சொல்லிப்பாரு வாயில சத்தம் வருதான்னு பார்ப்போம். சத்தமே வராது. சண்டைடா பாரு 3 தடவை கேட்கும். அது என்ன அந்த வீட்டுல சத்தம் சரியா? உற்சாகப்படுத்தும் தேவன். தேவன் உற்சாகப்படுத்துவார், அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். சரியா? 5வது காரியம், உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவன். உள்ளங்கையில உங்களே உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறாரா? இந்த கையை காமிங்க. அவருடைய இந்த கைக்குள்ள நம்ம இருக்கோம். இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? ஏசியா தீர்க்க தரிசனம் 49, ஏசியா தீர்க்க தரிசனம் 49 வாசிப்போம். 15-16, 49:15-16. திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. அல்லேலூயா. நான் எப்படி பைபிள் படிச்சிருக்கேன் பாத்தீங்களா? இதுதான் அந்த உள்ளங்கையில வரைஞ்சது. மணிக்கணக்க கை வலிக்க கலர் பெஞ்சில போட்டு போட்டு போட்டு போட்டு திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப படிச்சு மனப்பாடம் பண்ணி வாழ்ந்த வாழ்க்கையில இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். பைபிள் அப்படி படிக்கணும். உங்க பைபிளை திறந்து காமிக்க, ஒரு வசனம் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. பைபிளை படிக்காதவனுக்கு, பைபிள் படிக்காத கிறிஸ்தவனுக்கு வாழ்க்கையே கிடையாது. அவன் பாவத்துல இஷ்டம் போல வாழலாம். பைபிள் பிடிக்காத கிறிஸ்தவன். அடுத்த வாரம் நான் சொல்ல போறேன், என்ன சொல்ல போறேன் கவனிக்கிறீங்களா? வாங்க அவர் சேர் எடுத்து போங்க. அப்போ நாம என்ன பண்ணணும்? உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவன் அல்ல இல்லையா? நல்லா இருங்க. அதாவது உலக மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் எடுக்கணும். எப்படி? இவங்க வந்து பொய் பேசாதவங்க, இவர் வந்து பொய் பேச மாட்டார்ப்பா. அடுத்தவ 4 பேர் பிடிச்சி நம்மளை அடிச்சாலும் கூட 4 பேர் வருவான், ஏய் அவர் என்ன செஞ்சாரு, அவர் அப்படி அப்படி அப்படி ஆள் கிடையாது அப்படின்னு 4 பேர் சொல்லணும். அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் போதுதான் இங்க என்ன செய்ய முடியும், ஆசீர்வாதமா இருக்க முடியும். புரியுதுங்களா? நம்ம நல்லவங்களா மாறாத வரைக்கும் எந்த இயேசுநாதர்ல நீ எந்த கடவுளை கும்பிட்டாலும் ஆசீர்வாதம் சொல்றது கரெக்ட் தானே? இந்த சமுதாயத்துல நீ நல்லவனா மாறாம, நல்லவளா மாறாம எங்கேயுமே ஆசீர்வாதமா இருக்க முடியாது. சொந்த திறமையில வாழவும் முடியாது. நல்லவங்களா இருந்த சோதனை ஆசீர்வாதம் அபாரமா இருக்கும், தீர்க்கைசி கெட்டியா இருக்கும். யாருக்கு? நல்லவங்களா வாழ்ந்தா. பாவத்தின் சம்பளம் மரணம். திரும்ப திரும்ப நான் சொல்றேன், நீ பாவம் செஞ்சீங்கடா தெரியாது. நான் இந்த வார்த்தையெல்லாம் நான் அடிக்கடி சொல்ல மாட்டேன், ஆனா உச்சகட்டத்துல நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஹலோ இல்லையா? ஏன்னா சனங்கள் வந்து வாழணும். சனங்கள் வாழ்றதுக்காக தான் இயேசுநாதர் வந்தாரு, வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறாரு. நீ இதை இரவும் பகலும் வாசித்து கீழ்படிந்து நீ வாழலைண்டா நீ வாழவே முடியாது இந்த உலகத்துல. அப்ப உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவன்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாய் தவப்பன் கைவிட்டாலும் கர்த்தரனே சேர்த்து கொள்வார் அப்படின்னு வேதம் இருக்கு. கவனிக்கிறீங்களா? 6வது காரியம், துணை நிற்கும் தேவன். துணை நிற்கும் தேவன். ஏசியா 41 எடுத்துக்கொள்ளுங்க. துணை நிற்கும் தேவன். 13:41 உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதிலேயே பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, ஒரு நல்ல சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிறேன், பிள்ளைகள் இருக்கு, என் எதிர்காலம் எப்படி இருக்கோ, எனக்கு யார் உதவி செய்வார், யாருமே எனக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்கள் இல்லையே அப்படின்ற கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் துணை நிற்கிறேன் அப்படின்றாரு. 50:9 ஏசாயா 50 தேடுங்க. ஏசாயா 50:9 சொல்ல, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார்,
என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரை போல பழசாவார்கள். இது வந்து மனுஷன் சொல்ற வசனம். ஏசியா 50:9 நாம சொல்லக்கூடிய விஷயம். ஏசியா 41:13 இயேசு கர்த்தர் சொல்லுகிற வசனம். அங்க என்ன சொல்றாரு? நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு இயேசு சொல்றாரு. ஏசியா 50:9 இது நாம சொல்ல வேண்டிய வயசு. எப்படி சொல்ல வேண்டிய வசனம்? கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார், என்னை எதிர்ப்பவன் யார் சொல்லுங்க? கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். எனக்கு என்னை மோசப்படுத்துகிறவன் யார்? யாராலே முடியாது. எப்படி நீங்க என்னைக்காவது வசனத்தை பேசுறீங்களா? வசனத்தை வாயில பேசுறீங்களா? மத்தேயு 4 நல்ல மனுஷன் 54 மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நாளும் பிழைப்பான். நல்லா காலையில எந்திரிச்சு என்ன செய்யுமா? எந்திரிச்சதுமே நான் சொல்ற வார்த்தை, நான் இஸ்ரவேலன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை, இயேசுவின் தழும்புகளினால் சுகமாக இருக்கிறேன், என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு, என் தேவனாகிய கர்த்தர் என்னை மேன்மேல் ஆசீர்வதிக்கிறார், நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்காய் பெருகுவேன், என் தேவனாகிய கர்த்தர் என்னை மேன்மேல் ஆசீர்வதிக்கிறார், நான் அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்க மாட்டேன், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும், இது கர்த்தர் தமது ஊழியக்காரனுக்கு கொடுக்கிற சுதந்திரம், மரணம் நேரடியாக தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை செய்தார்கள். பேப்பர்ல எழுதி வச்சா பேசிட்டு இருக்கிறேன். இது வரம் பைபிள் வசனம், நான் பேசின வரம் பைபிள் வசனம். காலையில எந்திரிச்சு சொல்லிட்டு தான் பல் விளக்கவே போவேன், அல்லேலூயா, குளிக்கவே போவேன். இப்படி சொல்றீங்களா நீங்க? நான் சாவாமல் பிழைத்திருந்த கர்த்தருடைய செய்கைகளை விவரித்து பேசுவேன் சொல்றீங்களா? எனக்கு தொடையிலேயோ கையிலேயோ வலி வந்தா இயேசுவின் நாமத்துல தொடையில வலிய உண்டு பண்ணுகிற ஆவியே உன்னை இயேசுவின் நாமத்துல சபிக்கிறேன், இயேசுவின் நாமத்துல ஓடிப்போன்னு சொல்லுவேன். வலி வந்தோடனே மெடிக்கலுக்கு போக மாட்டேன், வலி வந்தோடனே ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன், அல்லேலூயா, போவே மாட்டேன். மிதிக்காத காலில் போட்டு பிசாச காலில் போட்டு மிதிக்க வேண்டியத தலையில தூக்கி வச்சுட்டு ஆடக்கூடாது. வியாதியை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறது, பலவீனத்தை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறது. சபிக்கணும், சபிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். லூக்கா 10:19 இதோ தேள்களும் சர்ப்பங்களும் வலு சர்ப்பங்களும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளும் மேற்கொள்ள முடியாத அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். நீங்க என்ன வாழ்க்கை வாழ்றீங்க? என் மனைவி ரூத்த தனியா கூட போய் கொள்ளுங்க, பன்னிய விட கேவலமா வாழ்ந்தவன். என்னது பன்னி கூட சாக்கடைக்கல விழுந்து உரு எந்திரிச்சு போனதுமே அப்படியே நல்ல தண்ணிக்கல ஒரு முக்கு முக்கிட்டு அப்படியே ஒரு உலுப்பிட்டு ஓடும். நான் அப்படி கிடையாது, அந்த சாக்கடைக்குல இருந்து எந்திரிச்சு வந்து அப்படியே படுத்துக்கிறேன். பல் விளக்கிட்டு சாப்பிடுங்க, தினந்தானே பல் வளர்க்குறோம், இன்னைக்கு ஒரு நாளைக்கு பல் விளக்காட்டி என்ன சோத்தை கொண்டு வர அப்படியே சாப்பிடுவேன், அப்படியே டீ குடிப்பேன். ஏ பல் விளக்கு டீ குடிங்க, தினந்தானே பல் விளக்கணும், ஒரு நாளைக்கு பல் விளக்காம டீ குடிச்சா என்ன மோசமா போகுது? பல் விளக்காம டீ பண்ணிய விட கேவலமா வாழ்ந்தவன். சும்மா நான் பேசிட்டு இருக்கேன் நினைக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னு சொன்னா தீர்க்காயிசு. நான் அதனால தைரியமா சொல்றேன், 120 வரைக்கும் எந்த பிசாசு என் ஜீவன் எடுக்க முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை கொடுத்தா 120 வரைக்கும் நான் இந்த உலகத்துல 120 வரைக்கும் வாழ்வேன். சவால் விட்டு சொல்றேன், 120 வரைக்கும் நான் வாழ்வேன். இப்ப 61 இன்னும் எத்தனை வயசு வரும்? இன்னும் 59 வருஷம் நான் வாழ்வேன், உயிரோட வாழ்வேன். எவனே என் ஜீவனை தொட முடியாது. அல்லேலூயா. நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட என் சரீரம், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட என் கண்ணு, 120 வயசு

உன்னாவது வழங்கியிருக்கா? எத்தனை வேலை செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும், உன்னாவது வழங்கியிருக்கா? ஏன் வழங்கலன்னு சொல்றேன், இங்க இயேசுவை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க, அதுதான் வழங்கல. சத்தியத்துக்கு கீழ்படியாம இருக்கிறீங்க, அதுதான் வழங்கல. மைமலம் பண்றீங்க, அதான் வழங்கல. பெருமை எங்க அப்பா பேச விட்டு பாருங்க, தெருவில் விட்டு பேச்சு பயங்கரமா பேசுவீங்க. ஒன்னே இருந்தேன் ஜெயிச்சுவரேன், பேச்சு பயங்கரமா பேசுவேன். எங்க பைபிள் படிச்சு பாரு, டெய்லி பத்து பத்து அதிகாரம் பைபிள் படி பார்க்கலாம். சவாலை விட்டு சொல்றேன், அடுத்த வருஷமே வீடு சொந்த வீடு வரும், சொந்த வாகனம் வரும். ஒரு வருஷம் ரெண்டு மூணு வருஷம் டைம் தரேன், மூணு வருஷம் இந்த பைபிளை படிச்சு நீ கீழ்படி சொந்த வீடு கர்த்தர் கட்டல, இந்த பைப்பிளை தலையை சுத்தி கீழே அறிஞ்சிடறேன், இது பொய்யான சத்தியம்னு சொல்லி சவால் விடுறேன். மூணு வருஷம் இரவு மோதலும் பைபிளை படி, பைபிளை கீழ்படி ஆராதனை ஆராய்ச்சி பாரு, தேவனுக்கு உண்மையா இருந்தவாரு, தசமாவன் காணிக்கை நீ கொடுத்து பாரு, நாலாவது வருஷம் சொந்த வீடு கர்த்தர் கட்டல அப்படின்னா இந்த பைப்பிளை நான் தூக்கி சாக்கடையில் அறிஞ்சிடறேன், இது பொய்யான சத்தியம்னு சொல்லி அல்லேலூயா சவால்.

0: எல்லாருக்கும் முன்பாக
1: செய்வேன்,
0: உன்னோடு கூட
1: இருக்கிறேன்,
0: ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. அதுல முதல் வார்த்தை, இதோ நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். உடன்படிக்கைன்னா என்ன தெரியுமா? உடன்படிக்கைன்னு தெரியுமா? செத்தாலும் சாவனே தவிர இனிமேல் என்னது, உயிர் போனா கூட எனக்கு பரவாயில்லாதவர, நான் செத்தாலும் பரவாயில்லை, நான் எந்த காரியத்துக்கும் பொய் பேச மாட்டேன், அதான் உடன்படிக்கை. என் ஜீவன் போனாலும் பரவாயில்லை, நான் செத்தாலும் சரியில்லை, இனிமேல் ஒரு பைசாவை நான் வீட்டுக்களையோ வெளியில திருட மாட்டேன், அதான் உடன்படிக்கை. நான் செத்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் என் ஜனத்துக்கு விரோதமா நான் இழிவாக பேச மாட்டேன், யாரையும் அற்பமா எண்ண மாட்டேன், யாரையும் கேவலமா பேச மாட்டேன், நான் பாவம் செய்ய மாட்டேன், திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், பெருமை பேச மாட்டேன். இதுதான் உடன்படிக்கை. உடன்படிக்கை உங்களால பண்ண முடியுமா? உடன்படிக்கை பண்ண முடியுமா? நீ உடன்படிக்கை பண்ணலைண்டா நீ நல்ல வாழ்க்கை வாழ முடியாது. நீ எல்லா என்ன இஷ்டத்துக்கெல்லாம் வாழலாம், இஷ்டமான இடத்துக்கெல்லாம் போகலாம், இயேசுநாதர் வந்து எழுச்சவாயன், அவர் சிலுவையில ரத்தம் சிந்திருக்கிறாரு, என்ன செஞ்சாலும் கழுவுவார்னா நீ ஏமாற்றப்பட்டு போவ, வஞ்சிக்கப்பட்டு போவ, பிசாசு உன்னை சுக்குநூறாக்கி போடுவான். உடன்படிக்கை, உடன்படிக்கைன்னா என்னது, நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை கொல்லப்பட்டவர்கள் அல்ல இல்லையா? ஒரு சாம்பிள் சார், நீங்க மருத்துவமனையில படுத்துக்கங்க, ஏ குறிப்பு ரத்தம் கேட்டு பாருங்க, இலவசமா வேணா கொடுப்பானான்னு பார்ப்போம், அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது. லட்சக்கணக்கில் பணம் அல்ல இல்லையா? அது மகிமையான ஒரு அற்புதமான வாழ்க்கை. நான் ருசிச்சது எனக்கு ஏசுனாருந்தா பிடிக்காது ஆரம்பத்தில். நான் வந்து கம்யூனிஸ்டுக்காரன், என்னது, நான் வந்து கம்யூனிஸ்ட்ல பயங்கரமான பேச்சாளர், கம்யூனிஸ்டுக்காக உழைச்சவன், கார்ல் மார்க்ஸ், எங்கல்ஸ், லெனின், ரஷ்யா புரட்சி புத்தகங்களை மாசக்கணக்கில் படிச்சவன். அதனால இன்னைக்கு பைப்பில் இவ்வளவு ஈஸியாக படிக்கிறேன்னா ஏற்கனவே எனக்கு ட்ரைனிங்கு 600 பக்கம் 800 பக்கம் இருக்கும். கார்ல் மார்க்ஸ் எழுதின புக்கு, லெனின் எழுதின புக்கு, எங்கல்ஸ் எழுதின புத்தகங்கள் 600 பக்கம் 1000 பக்கம் இருக்கும். ரெண்டே நாளையில படிச்சு முடிப்பேன் இரவும் போகல. ஏன்னா கம்யூனிஸ்ட் புரட்சியாளர் ஆகணும், ஒரு புரட்சியான வாழணும் சொல்லி. இன்னைக்கு இயேசுவுக்காக

ஒரு புரட்சியாளராக வளர்ந்த அது பொய், இது மெய். கரங்களை தட்டி கட்டணும். அல்லையா? அப்போ ஒரு உண்மையான வாழ்க்கை வாழணும்னா உடன்படிக்கை பண்ணணும். இப்படித்தான் நான் வாழ்வேன். சரி, உடன்படிக்கை பண்ண பிறகு பாவம் செய்யலாமா? செய்யணும். என்ன செய்யணும்? உடனே ஆண்டவரே, நான் தெரிஞ்சாம செஞ்சுட்டேன், தெரிஞ்சோ செஞ்சுட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன், எனக்கு மன்னிங்க.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்.
1: தசமா கொடுக்க நீங்களா டிசைன் பண்றது, உங்க வாழ்க்கையை நீங்களா முடிவு, உங்க வாழ்க்கையை முடிவு பண்றது இயேசு எழுதி கொடுத்திருக்கிறார், உயில் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தசமவாகம், அதுல தசமவாகத்துல எத்தனை பேர் உண்மையா இருக்கிறீங்க? தசமா ஏன் இந்த ஊர்ல ஏன் நான் சொன்ன உபதேசத்தை கேட்டு, அந்த மாட்டு தொழுவத்துல உபதேசத்தை கேட்டு, அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு, அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு, அந்த உடன்படிக்கையில 10 ரூபாயில உண்மையா இருந்தவன், 1 ரூபாயில உண்மையா இருந்ததுனால இன்னைக்கு அவன் கல்யாணம் பண்ணி 2 ஆம்பளை பிள்ளைகள் பத்து அவன் ஊழியத்துக்கு போய் இன்னைக்கு வந்து இதே மாதிரி நான்டால அடுத்தவன் கட்டடத்துல இருக்கேன். அவன் சொந்த சபை சொந்த வீடு விஸ்வநாதன். என் உபதேசத்தை கேட்டு விஸ்வநாதன், தெரியுமா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த உடன்படிக்கையில உண்மையா இருந்தான். காலேஜுக்கு போனான், காலேஜுக்கு போயிட்டு சாயந்தரம் நேரம் ஒரு டீ கடையில வேலை பார்த்தான், ஹோட்டல்ல வேலை பார்த்தான், செலவுக்காக, செலவு பணத்துக்காக. பாட்டர் டாங் கழுவ சொல்லியிருக்காங்க, கழுவ சொன்னே 10 ரூபா ஸ்பெஷலா 10 ரூபா கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு லீவ் விட்டு இங்க வந்துட்டான். என்னடா லீவ் விட்டு வந்துட்டேன், இல்லைன்னா இன்னைக்கு ஒரு 10 ரூபா கிடைச்சி 1 ரூபா உங்களுக்கு தசமாவும் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், 1 ரூபா தசமாவும் கொடுக்கறதுக்காக மதுரையில இருந்து வந்திருக்கான். பசுக்கு 4 ரூபா 8 ரூபா பசு கொடுத்து மீதி 1 ரூபாய் செலவுக்கு வச்சுக்கிட்டு 1 ரூபாய் தசமாக கொடுத்துட்டு போனான். இன்னைக்கு அவன் லட்சாதிபதியா இருக்கான், சொந்த வீட்டில் குடியிருக்கிறான், ஒரே பெரிய ஊழியக்காரனா இருக்கான். எனக்கு குடிமங்கலத்திலே பெரிய சாட்சியா தான். அவனை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். நல்ல அழகான மனைவி, 2 ஆம்பளை பையக சிங்கம் மாதிரி, இமானவேல் சோயல் என்று பேர் வச்சிருக்கிறான். சொந்த வீடு, இன்னும் அடுத்து ஒரு 40 லட்சம் 42 லட்சம் ரூபாய்க்கு சொந்த வீடு வாங்க போறான். தெரியுமா உங்களுக்கு தூர்ல இந்த குடிமங்கல விசுவாசி, நான் எவனவோ சொன்னா கூட பொய்யின்னு வைங்க, சாட்சி சொல்லவா? சொந்த சபை, இதே மாதிரி சொந்த சபை கட்டியிருக்கான், ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணியிருக்கான். அங்கே ஒரு பொம்பளை பிள்ளை படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, வயசு போயிட்டு இருக்குன்றத அழுதுகிட்டு இருந்திருக்கு. என்னமா அழுகிறங்க வாமான்னு கூப்பிட்டுருக்கான், வேலையே கிடைக்குதுல்லன்னு. கர்த்தர் உனக்கு வேலையை கொடுப்பான்னு ஜெபம் பண்ணியிருக்கான். ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்கு, போலீஸ் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் வந்துருச்சு, கரங்களை தட்டி கர்த்தர் இருந்தோம். அப்போ அவங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஊழியக்கார விஸ்வநாதனை கூப்பிட்டு, ஐயா நீங்கள் வந்து ஜெபம் பண்ணோன்னே என் மகளுக்கு வேலை கிடைச்சிருச்சு, நீங்கள் சர்ச்சு கட்ட 5 சென்ட் நிலம் கொடுக்கணும், 5 சென்ட் நிலம் சொந்தமாக வாங்கி கொடுத்துருக்குறாங்க, கரங்களை தட்டுங்க. இன்னைக்கு அந்த இடத்துல போர் போட்டு சர்ச்சு கட்டியிருக்கு, சொந்த சர்ச்சு, நூற்றுக்கணக்கான மக்கள் வர்றாங்க. என் மனைவி நானும் அங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணோம், கர்த்தர் சித்தமான இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு அங்கெல்லாம் போவோம்னு நினைக்கிறோம். அடுத்து 42 லட்சம் ரூபாய்க்கு வீடு பேசிக்கிட்டு இருக்கான். அவன் குடியிருக்கிற வாடகைக்கு குடியிருக்கிறவட்டவே விலைக்கு பேசிட்டு இருக்கானா, எப்படி ஆசீர்வாதம்! கர்த்தர லேசா நினைக்கிறீங்களா? யோசனாத உடன்படிக்கையில் பண்ற அன்னைக்கு பூரமே பொய், வாழ்க்கையே பொய், பேசுற பூரம் பொய், எப்படி ஆசீர்வாதம் வரும்? சாட்சிய சொல்றேன், அவன் இன்னைக்கு லட்சாதிபதி. அடுத்து நான் சொல்லியிருக்கேன் அவனுக்கு என்ன, டேய் என் மூலமா ரசிக்கப்பட்ட உன் நிமித்தவனை கொலை செய்ய வந்தாங்க, அடிக்க வந்தாங்க, எங்க சாதியில இருந்து ஒருத்தனை மாத்திட்டியான்னு சொல்லி நல்லா வாழ்ந்து காமிக்கணும்டா. அடுத்து கொடிமங்கலத்துக்கு நீ வந்தீங்க கார்ல தான் வந்து சொல்லிருக்க, அடுத்து கார் சொந்த கார்ல வருவான். இப்ப சொந்த சர்ச்சு, அடுத்து சொந்த வீடு, அடுத்து சொந்த கார்ல வருவாங்க. ஆசீர்வாதம், உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். நீ உடன்படிக்கை பண்ணியிருக்கியா? உடன்படிக்கை கீழ்ப்படுகிறியா? வசனத்தை கேட்கறியா? அன்னைக்கு எனக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, வாழ்க்கையவே இழந்து விட்டு இழந்து உட்கார்ந்து கூட புத்தி வர மாட்டேங்குது, வாழ்க்கையே போச்சு, புருஷன் போச்சு, வாழ்க்கை போச்சு, எல்லாமே போச்சு, புத்தி வர மாட்டேங்குது. பைபிள் படிக்கிறது மாட்டியா? எப்படி வாழ்க்கை வரும்? பயங்கரமான காரியங்களை செய்கிறவர், உடன்படிக்கை கீழ்ப்படிஞ்சால் எந்த சனங்களுக்கும் செய்யப்படாத அதிசயமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் உங்களை தலையை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீ வேலை செஞ்சு 1 பைசா கூட சம்பாதிக்க முடியாது. நீ இயேசுநாதர் இல்லாம நீ வேலை செஞ்சுதான் சம்பாதிக்கிற காசு பூரா மருந்து மாத்திரைக்கு தான் போகும். நீ சாபம் அவர்றான்னு சொன்னாலும் சரி, உண்மையை சொல்லிட்டு இருக்கேன், வேதனையோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன். 8, சொன்னதை செய்கிற தேவன். ஆதியாகமம் 28:15 வாசிங்க. அவர் சொன்னார், வாக்கு தத்தம் கொடுத்தாரு. ஆதியாகமம் 28:15 வாசிங்க.
2: நான் கூட இருந்து நீ போகிற இடத்தில்
1: நான் உனக்கு சொன்னதை செய்கிறது வரைக்கும் நான் கைவிட மாட்டேன். எனக்கு 2000 ஆகஸ்ட் மாசம் 6 கொடுத்த வாக்கு தத்தம் ஏசியா 41:10, பயப்படாதே நான் உன்னோடு இருக்க திகாதே, என் நீதியின் வளையர் தான் உன் தாங்க வேண்டாரு. அன்னை கொடுத்த வாக்கு தத்தம் இன்னைக்கு இருக்கு, அது என்னைக்கு இருக்கும். இன்னொன்னு அவன் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. எந்த பிசாசும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. பொய் சொல்வதற்கு அவர் மனுஷன் கிடையாது. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3 எழுந்தார், இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அவரை நம்பினவர்களை இந்த பூமியிலே வாழாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குவார். அல்லேலூயா. அவர் பொய் சொல்றதை, இந்த சத்தியம் பொய் கிடையாது, இந்த சத்தியம் பொய் கிடையாது. என்னை வாழ வைத்த புத்தகம், என்னை வாழ வைக்கிற புத்தகம். அல்லேலூயா. உலகத்திலேயே ஒரு சிறந்த புத்தகம் எதுன்னா அது கர்த்தருடைய பரிசுத்த வேதம் புத்தகம். அல்லேலூயா சொல்லுவோமா? 9, பலப்படுத்துகிற தேவன். எண்ணாமை 23:22, எண்ணாமை 23:22 தேவன் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. இயேசுவை நம்மனா என்ன நடக்கும் தெரியுமா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் வரும். அல்லேலூயா. எதுக்குமே பயப்பட மாட்டோம். கவலை வரட்டும், துயரங்கள் வரட்டும், துன்பம் வரட்டும், யாரும் 100 உன்னை அழைச்சி போடுவேன்னு சொல்லட்டும், எதுக்குமே பயமே வராது. ஏன்னா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அங்க இருக்கும். அல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். சங்கீதம், சங்கீதம் நியாயாதிபதிகள் 6:14 கிதியோனுக்கு சொல்றாரு ஆண்டவர், உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு கூட நீ போ, புறப்பட்டு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவான்னு கர்த்தர் சொல்றாரு. சங்கீதம் 27:1 தாவீது சொல்றாரு, என் பலனாகிய கர்த்தாவேன்னு சொல்றாரு. உங்களை சொல்லுவோமா? சொல்ல முடியுமா? நீங்க என் பலனாகி என் பலன் கர்த்தர்ன்னு சொல்ல முடியுமா? நீங்க உங்க பலத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க, உங்க சுகத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. என் பலனாகிய கர்த்தர், அவர் தான் என் பலன், அவர் தான் எனக்கு அரண் அப்படின்னு சொல்ல முடியுமா? அறிக்கை செய்ய முடியுமா? அவர் பலப்படுத்துகிற தேவன். கடைசியாக ஸ்திரப்படுத்துகிற தேவன், ஸ்திரப்படுத்துகிறவர். சங்கீதம் 27:14, சங்கீதம் 27:14 எடுங்க. சங்கீதம் 27:14 வாசி சவம் பண்ணுவோம். வாசிங்க 27:14. யாருக்கு காத்திருக்கணுமா? யாருக்கு காத்திருக்கணும்? கர்த்தருக்காக காத்திருக்கணும். அங்கலாய்க்க கூடாது, தடுமாறக்கூடாது, பொய் பேசக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, சோம்பேறிகளா இருக்கக்கூடாது. கர்த்தர்க்காக காத்திருக்கணும். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நானா அந்த இதை செஞ்சா முன்னேறிடலாம், அதை செஞ்சா முன்னேறலாம், அப்படி போனா முன்னேறலாம், இப்படி போன, எதுவுமே நடக்காது. திரும்ப திரும்ப எதுவுமே நடக்காது. உங்களால எதுவுமே நடக்காது, நடக்க போறது கிடையாது. அல்ல இல்லையா? உண்மையா இருந்தா நடக்கும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்துல கூட உண்மையா இருக்கணும். அதான் மத்தேயு 25:21 ஏசுறாரு, உண்மை உத்தமல ஊழியக்கானே ராஜ்யத்துக்குள்ள பிரவேசி. நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா கூட அநேகத்து மாதிரியாரு வைப்பேன். தசமவாதத்துல உண்மையாரு, காணிக்கையில உண்மையாரு, செபிக்கிறதுல உண்மையாரு, வசனத்தை கேட்கறதுல உண்மையாரு. என்ன பிரச்சனை என்ன தெரியுமா? முடிவுரையாக சொல்றேன், ஏன் உங்களுக்கு ஆசீர்வாதம் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை 1:30 செய்தி கேட்கறீங்க, மற்ற 6 உலகத்துல வாழ்றீங்க. உலகத்துல வாழ்ற வாழ்க்கை, உலக சிநேகிதம், உலக நண்பர்கள், டிவி சீரியல், செல்போனு, வாட்ஸ்அப்பு, இன்டர்நெஷனல், பொய்யான வார்த்தை, மைமலமான வார்த்தை, நெகட்டிவா பேசுறது, என்ன பொழைக்கிறேன்றது, எனத்தை பொய்ன்றது, இதுதான் வந்து உங்களை வளர விடாமல் செய்கிற பிசாசியின் கிரியைகள். அப்போ நீங்க தூங்குற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரமும் கர்த்தரோடு நீங்க பேசணும். என்னது? கர்த்தரோட நீங்க பேசணும், கர்த்தர் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கணும். இது எப்படின்னா, கர்த்தரோட நம்ம எப்படி பேசுறது? இந்த காலையில் சொன்ன கர்த்தர் எனக்காக யாம் செய்து முடியும், பலனாகிய கர்த்தர் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், அவர் என் கூட இருக்கிறாரு, இப்படி பேசிக்கிட்டே இருக்கணும். அவர் உங்களோட பேசணும்டா, பைபிளை திறந்து வச்சு படிக்கணும், பைபிளை திறந்து வச்சு படிக்கணும், இல்லைன்னா வாக்குமானம் மாட்டிக்கிட்டு செய்திகளை கேட்கணும். நல்ல ஊழியக்காரங்க செய்திகள் இருக்கு, அவங்க செய்திகளை கேட்கணும். என்கிட்ட எல்லாம் கேட்டால் அனுப்பி தருவேன், எந்த ஊழியக்காரன் செய்தியை கேட்கணும்னு சொல்லி அல்லையா, அப்படி கேட்கணும். இதை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கெல்லாம் வாழ்ந்தேன்னு சொன்னா சபைக்கு வர்றது வேஸ்ட்டு. அதான் திரும்ப திரும்ப சொல்ல, அதுக்கு நான் சொல்றேன், அதுதான் நல்லா இந்த மாதிரி கண்டனம் பண்ணி கண்டனம் பண்ணி போதிக்கிற சபைகளை போய் உட்காந்து பாருங்க. இப்ப நான் போனேன், தாத்தா பேசுறாரு, அப்பா பேசுறாரு, என் பிள்ளைகளுக்கு சொல்றேன், விசுவாசிகளுக்கு சொல்லலை. நம்ம தாத்தா தானே, நம்ம அப்பா தானே, நம்ம சித்தப்பா தானே, நம்ம மாமா தானே, உங்களுக்கு ரோஷம் வராது. மற்ற சபையில உட்காந்து மற்ற ஊழியக்காரன் பிரசங்கத்தை கேட்டு பாருங்க, ரோஷம் பொத்துக்கிட்டு வருதான்னு பார்க்கலாம். அதான் ஈரக்குலையை அறுபடும், என்ன சக்தியை இப்படியெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. அல்ல இல்லையா, மாய்மானம் பண்றவங்களுக்கு இங்க இடம் கிடையாது. அடுத்த வாரம் ஏழு விதமான கிறிஸ்தவங்களை பத்தி பேச போறேன், கிறிஸ்தவர்கள், ஏழு விதமான கிறிஸ்தவர்கள். அடுத்த வாரம் வராம இருந்துடாதீங்க, ஏமாந்து போவீங்க. ஏழு விதமான கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஏமாத்து கிறிஸ்தவர்கள், பொய் கிறிஸ்தவர்கள், மாய்மல கிறிஸ்தவர்கள், பரியாச கிறிஸ்தவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள், மனம் திரும்பாத கிறிஸ்தவர்கள், கல்லறை கிறிஸ்தவர்கள், சாட்சி உள்ள கிறிஸ்தவர்கள், கனி இல்லாத கிறிஸ்தவர்கள், கனியற்ற கிறிஸ்தவர்கள், கனி கொடுக்கிற கிறிஸ்தவர்கள். இப்படி ஏழு விதமான கிறிஸ்தவர்களை நீங்க எந்த கிறிஸ்தவர்களோ அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாமா? அடுத்த வாரம் இந்த புதுசா அவர் தம்பி வந்திருக்கிறாங்க, வாங்க எந்திரிங்கயா. புதுசா வந்திருக்கீங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க? என்ன, மதுரையில இருந்து? சரி சரி சரி, அங்க சபைக்கு வந்ததுனால உங்களை வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். நீங்களும் உங்க குடும்பமும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். உங்க பேருங்கயா? சரி, ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணிட்டு பேசுவோம், சரிங்களா? போயிடாதீங்க, இருந்து பாத்துட்டு போங்க, ஜெபம் பண்ண எல்லாரும் இருந்துருங்க.

பரலோகத்துக்கு நல்ல தகப்பனே, நன்றி உடம்ப துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விலையேறப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே, தேவன் எப்படியா பட்டவன் சொல்லி நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி வருகிறீர், எங்களை பேசுகிறீர். இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் உணர்வடைந்து கீழ்ப்படிந்து உங்களுடைய உடன்படிக்கையில நிலைத்திருந்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உமக்கு சாட்சிகளாய் வாழ்ந்து நாங்கள் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்திகளை விவரித்து பேசும்படிக்கு உங்களுடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புகிறீர், உங்களுடைய வார்த்தையினால எங்களை நிரப்புகிறீர். வந்திருக்கிற சிறுபிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்களுக்காய் தோத்திரம். புதிதாக ஆண்டவரை சபைக்கு வந்திருக்கிற அன்பு சகோதரனுக்காய் தோத்திரம். அந்த குடும்பத்தை இயேசுப நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இந்த கையின் பிரயாசங்களை இயேசுப நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் உயிர் தெழுந்த இயேசுப நாமத்தினாலே எங்கள் மேல் வந்து பலிக்கிறதற்காக நன்றி செலுத்துறோம். மந்தை பெருகுவது போல மனிதர்களை நீர் பெருக பண்ணுகிறீர், அதற்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இந்த செய்தி ஆடியோ மூலமா கேட்கிற ஜனங்கள் உணர்வடையட்டும், பலனடையட்டும், கீழ்ப்படிந்து ஆண்டவரை தீர்க்காய்ச்சோடும் பலத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் ஜீவனுள்ள சாட்சிகளாய் கிறிஸ்துவுக்கு வாழ என் தேவனாய கர்த்தனர் உதவி செய்வீராக. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, சபை மக்களை இயேசுவ நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கிருபை எங்களை ஆண்டவரை பின்தொடரட்டும், கிருபை நன்மையும் கிருபைங்களை தொடரட்டும். கர்த்தாவை நாங்கள் சாவாமல் பிழைத்திருந்து அந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்துக்கள் ஒப்பு கொடுக்கும். நீதிமான்களாய் உமக்காக எழும்பி பிரகாசிக்க நீர் எங்களை தெரிந்து கொண்டபடியா நன்றி. மந்தை பெருகுவது போல மனிதர்களை பெருக பண்ணுகிறீர். நாளுக்கு நாள் சபை வளர்ந்து விருத்தி அடைவதற்காக நன்றி. வார்த்தையின் வெளிப்பாடுகளை கொடுக்கிற மக்கள் நன்றி. ஆண்டவர், எங்களை வார்த்தையினால் கண்டித்து உணர்த்தி எங்களை ஸ்திரப்படுத்துகிறதற்காக நன்றி. கர்த்தா, உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜபங்களுக்கு நீர் பதில் கொடுத்ததற்காக நன்றி. எல்லா துதி கணம் மகிமல்லாம ஒருவருக்கே செலுத்துறோம். எங்கள் மீட்பரட்சகருமா இருக்கிற இயேசுவ நாமத்துல ஜெபிக்கிறோம். உங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். உடைய கர்த்தராய சூழி கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிட அன்பும் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெய் அன்போடு.

0: ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தம்மை உங்களை ஆசீர்வதிப்பார், சமாதானத்தோடு போக கூடும். ஒரு நிமிஷம் உட்காருங்க, ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன். தூரந்தொலையிலேருந்து வர்றீங்கல்ல, தூரந்தொலையிலேருந்து வர்றீங்கல்ல, ஆராதனை முடிஞ்ச பிறகு இங்கே வரக்கூடாது. கவனிங்க, ஆராதனையில் ஒரு அபிஷேகம் இருக்கு. தேவனுடைய அபிஷேகம் தான் உங்கள் நுகங்களை முறிக்கும், கட்டுகளை உடைக்கும். ஆசீர்வாதம் தேவனை ஆராதிக்கிறதுக்கு. ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு வரோம்? ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு போகிறோம்? ஆராதனைக்கு தானே போகிறோம். அப்போ ஆராதனை முடிஞ்ச பிறகு எதுக்கு போகிறீங்க? தேவையில்லையில. அப்போ தூரந்தொலைகளுக்கும் 4 மணிக்கு எந்திரி. பொம்பளை பிள்ளைகள் புருஷனை தூங்க விடக்கூடாது. ஏய், 4 மணியாச்சு, எந்திரி கிளம்பு, ஆராதனை போகணும், ஆசீர்வாதம் வேணும்டா. புரியுதா? எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? நீ 7 மணிக்கு எந்திரிச்சு 8 மணி வரையில குளிச்சு பிறகு 8:30க்கு கிளம்பி 9 மணிக்கு இங்கே வந்தீங்கன்னா ஆராதனை முடிஞ்ச பிறகு இங்கே என்ன வேலை? யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பு கண்டிப்பு தான். அல்ல இல்லையா? ஏன்னா கோயிலுக்கு போகிறதே ஆசீர்வாதம் பெறதுக்கு. ஆனால் இப்போ ஆசீர்வாதம் பசனை பாட்டு ஆராதனை துதி எல்லாமே முடிஞ்ச பிறகு அங்கே என்ன வேலை? நீ எத்தனை தூரத்தில் இரு. எனக்கு ஒரு சாட்சி இருக்கு, 25 வருஷமாக கடைப்பிடிச்சி வர்றேன். நான் விசுவாசியாக இருந்தபோலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தபோலும் சரி, 8 கிலோமீட்டர் 75 வயசா வேனுக்கு கம்பத்தில் இருக்கும்போது 75 வயசு 1,000 ரூபாய் எங்களுக்கு இருக்காது. லீதியா வந்து இந்த வேற மாதிரி இருக்கும், தோளில் தூக்கி போட்டு ஒரு ஓட்ட சைக்கிளில் வந்திருக்கும், பழைய சைக்கிளில் நடந்து கூட வந்திருக்கும் ஆராதனைக்கு. ஆனால் இங்கே பாருங்க, நாங்கள் போயிட்டு அதை சர்ச்சு கேட்டே திறப்போம். 10 மணிக்கு ஆராதனை, 8:30, 9 மணிக்கெல்லாம் போயிடுவோம். நாங்கள் போன பிறகு தான் காரில் வர்றவேன், பைக்கில் வர்றவேன், இவங்கெல்லாம் இந்த விசுவாசிகள்லாம் வருவாங்க. அன்னைக்கு மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஊழியக்காரன் ஆகிட்டேன். இன்னைக்கு நான் சென்னைக்கு போனால் கூட இன்னைக்கே ஆயத்தம் ஆயிடுவேன். சாயந்தரம் ஆயிடு, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு சென்னையில் இருக்கணும்டா, 7 மணிக்கெல்லாம் நாங்கள் உள்ளே இருப்போம். அது ஒரு ரெக்கார்டு எனக்கு சாட்சி. அவரை மாதிரி டைமை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்வாங்க. புரியுதுங்களா? படித்தவன், பட்டதாரி, பைபிள் காலேஜ் படித்தவன், ரெவரண்டு, டாக்டர், பிஷப்பு, இவங்கெல்லாம் பூரா வருவாங்க. 10:30 வருவாங்க, சாப்பிட போகலாம் கூட வருவாங்க ஊழியர் மீட்டிங்கெல்லாம். நமக்கு அப்படி கிடையாது. நான் அவங்கள குறையும் சொல்கிறது கிடையாது, ஏன்னா இங்கே தான் சொல்கிறேன், அவங்கள நேரில் சொல்கிறது கிடையாது. எனக்கு ஒரு கடை விக்டர் சேவா, அங்கே திடீர்னு சிலவா சொல்லும், விக்டர் சேவாவில் 8:30 வந்துட்டாருயா, நான் காரில் வர்றேன், ஊழியக்கார் சொல்லுவார், நான் உள்ளே வர்றேன், உள்ளே உட்காந்துருக்கிறாரு விக்டர் சேவா. இன்றைக்கு வரைக்கும் அன்றைக்கு நான் யாருக்காக போகிறேன்? ஊழியக்காரனை பிரியப்படுத்துறதுக்கல்ல, மனிதர்களை பிரியப்படுத்துவதற்கல்ல, விசுவாசிகளை பிறகு. என் தேவன் எனக்காக ரத்தம் சிந்தினவர், எனக்காக கிரயம் கொடுத்தவர், என்னை அழைத்தவர், என்னை அபிஷேகித்தவர், என்னை வாழ வைத்தவர். இந்த உலகம் என்னை தூக்கி எறிஞ்சது, என் உறவுகளை என்னை தூக்கி எறிஞ்சது, என் ஜனங்களை என்னை தூக்கி எறிஞ்சாங்க. இயேசு என்னை சேர்த்து கொண்டார், இயேசு எனக்கு வாழ்வு கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், சந்தோஷம் கொடுத்தார், சமாதானம் கொடுத்தார். என் இயேசுவுக்காக என் டயத்தை நான் கடைபிடிக்கிறேன். அல்லேலூயா. இயேசு வேணும்டா, ஆசீர்வாதம் வேணும்டா. 8 மணிக்கு ஆராதனை, 7:30 உள்ள இருக்கணும், இல்லைனா பக்கத்தில் இருக்க சர்ச்சைக்கு போ. அதைத்தான் நான் திரும்ப சொல்லுவேன் உனக்கு. உனக்கு வந்து சரியா ஆராதனை போக முடியலையா, பக்கத்தில் உனக்கு எது வசதியோ அங்கே போ, அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுப்போம். நல்ல சத்திய, நல்ல சத்தியம் வேணும், நல்ல பாடல் வேணும், நல்ல ஆராதனை வேணும், நல்ல அபிஷேகம் வேணும், நல்ல உயர்வு வேணும், சத்தியத்தின் வெளிப்பாடு வேணும், சாட்சியாக வாழணும்டா. தூரந்தொலையாக இருந்தால் எந்திரி, 4 மணிக்கு எந்திரி, சனிக்கிழமை நைட்டே எந்திரி. அல்ல இல்லையா? நானும் என் மனைவியும் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஞாயிற்றுக்கிழமை அடுப்பு பத்த வச்சதே கிடையாது, சமைக்கவே மாட்டோம். ஆராதனை முடிச்சுட்டு போய் தான் சமையல் பண்ணி சாப்பிடுவோம். புரியுதுங்களா? இப்போ நீங்கள்லாம் வந்ததுனால தான் உங்களை காப்பாற்றுறோம்னு அடுப்பு பற்றிக்க வேண்டியிருக்கு. இல்லை நாங்கள் அடுப்பை பற்ற வைக்க மாட்டோம் ஞாயிற்றுக்கிழமை. ஹலோ இல்லையா? சரிங்களா? புரியுதா உங்களுக்கு?
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட். Recording in progress.

0: கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தோடு இந்த நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 20 செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2026 காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தை ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 46 அதிகாரத்திலே 4 வசனத்தை வாசிப்போமா இருந்தால், அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களிலே தியானித்து பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது நம்மை குறித்து, யாக்கோபினுடைய சந்ததியாரே, இஸ்ரவேலரே என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, யாக்கோபினுடைய பெயர் இந்த நாட்களிலே அங்கே மாற்றப்பட்டு இஸ்ரவேல் என்று சொல்லி இந்த நாட்களில் வருகிறதை பார்க்கிறோம். அதை சொல்லிவிட்டு ஆண்டவர் இந்த நாட்களில் அந்த வசனத்தோடு சேர்த்து சொல்லுகிற காரியம், மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். அப்படியானால் அந்த மீதியா இருக்கிற சகல ஜனங்கள் யார் என்று பார்க்கிறவர்களே, புரஜாதி ஆகிய நானும் நீங்களும் தான் இன்றைக்கு இந்த இடத்திலே இந்த வார்த்தைகளை அடங்குகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த பூமியிலே பார்க்கிறவர்களே, தேவன் இஸ்ரவேலின் சந்ததியாரையும் அதே வேளையிலே மிகுதியாகிய புறஜாதியாகிய ஜனங்களையும் குறித்து இந்த நாட்களிலே தேவன் ஒரு கருணையாக இந்த நாட்களில் இருப்பதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், இங்கே சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அதாவது ஆண்டவருடைய சந்ததியாகிய இஸ்ரவேலின் சந்ததியாக இருந்தாலும் சரி, புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றிலே தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்திலே உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்று. அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் அவர் ஒருவர் தான் இந்த நாட்களிலே, தாயினுடைய கற்பத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் தோன்றுறதுக்கு முதலும் அதுக்கு முன்பாக இந்த நாட்களை பார்க்கிறவர்களிலே அந்த கற்பத்திலே உற்பத்தியாவதற்கு முதலும் இந்த நாட்களிலே நம்மை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் உங்களை நான் தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய முதிர் வயது நரை வயது வருகிற வேளையிலே சில வேளைகளிலே நாங்கள் கைவிடப்பட்டு, பிள்ளைகளால் கைவிடப்பட்டு, அதே வேளையிலே எங்களுடைய அதாவது நாட்களே கணவனோ மனைவியினால் கைவிடப்பட்டு இந்த நாட்களை கொண்டு போய் இந்த நாட்களே அவர்கள் அநாதி ஆச்சிரமத்திலே இந்த நாட்களே நம்மை சேர்த்தாலும், அந்த இடத்திலும் இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே நம்மை ஏந்தி சுமந்து இந்த நாட்களே தப்புவிக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே பாருங்கள், சந்ததி சந்ததியாக தேவன் இந்த நாட்களிலே நம்மை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். சிநேகிக்கிறது மட்டுமல்ல, நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். அருமை பிள்ளைகளே, ஆண்டவரை நாங்கள் என்றைக்கு இந்த நாட்களிலே தேடி அவருடைய சமூகத்திலே வருகிறோமோ, அப்பொழுது அவர் இந்த நாட்களிலே நம்முடைய நரை வயது மட்டுமல்ல, முதிர் வயது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே நாங்கள் இந்த பூமியிலே மறிக்கு மட்டும் நம்மை இந்த நாட்களை தாங்கிக் கொள்ளுவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாமிச தேகத்திலே நாங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து வருகிற நாட்களிலே தேவன் நம்மை தாங்கி இந்த நாட்களிலே அதற்கு பின்பாக இந்த நாட்களிலே அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நித்திய ஜீவனுக்குள்ளே அவர் அழைத்து செல்லுகிற தேவனா இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு எனக்கு வயது சென்று விட்டது, என்னுடைய தலை நிறைத்து இந்த நாட்களிலே நான் இப்படியாக இருக்கிறேன், என்னை யார் தாங்குவார், என்னை யார் தீட்டுவார், என்னை இந்த நாட்களிலே யார் இந்த நாட்களிலே சுமப்பார் என்று கலங்கிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே கலக்கம் வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் ஒரு திகைப்பு இந்த நாட்களிலே வேண்டாம். ஏனென்றால் மனுஷன் உங்களை தாங்கவில்லை, கர்த்தராகிய ஆண்டவர் இரட்சகர் அது மட்டுமல்ல நம்மை மீட்டுக்கொண்ட தேவன் இந்த நாட்களிலே அவர்தான் இந்த நாட்களில் நம்மை தாங்கி வருகிறார். அவருடைய பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அவரிடத்திலே நாங்கள் இன்னுமாய் கிட்டி சேர்ந்து அவரோடு இந்த நாட்கள் அவர் மேலே விசுவாசம் வைத்து அவரின் பிலப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19:11. நீங்கள் திட மனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் காரியங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நின்று காரிய சித்தியை உண்டாக்கி ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய காரியங்களில், சூழ்நிலைகளில் அநேக பயங்களும் கலக்கங்களும் தயக்கங்களும் காணப்படுவதால் எந்த காரியங்களையும் சூழ்நிலைகளிலும் உங்களால் மேற்கொள்ள முடியாமல், ஜெயங்கொள்ள முடியாமல் போகின்றது. காரணம், உங்களின் பயம் உங்களை பின்னுக்கு கொண்டு செல்கின்றது. இதனால் வருகின்ற தடைகள், இழப்புகள், சமாதான குறைவுகள் உங்களின் ஆசீர்வாதங்களை தடை செய்கிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்களிடம் மீண்டும் நினைவு கூறுகிற வார்த்தை, நான் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன் என்கிறார். தாவீது கர்த்தருடைய வார்த்தையை தன்னுடைய ஆபத்து காலங்களில் விசுவாசித்தான், அறிக்கை பண்ணினான். எப்படி எனில், தேவரே, நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது என்று. என கருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் கூட எந்த காரியத்தின் நிமித்தமாய் கலங்கி போயும் பயத்தோடும் காணப்படுகிறீர்களோ, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள், அற்புதங்களை கண்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து யோசபாத்திற்கு கர்த்தர் துணை நின்று காரியங்களை ஜெயமாக்கினார் என்பதை குறித்து தியானிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே யோசபாத்திற்கு எதிராக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருந்து வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் யோசபாத் கர்த்தரிடத்தில், எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை என்றும், நான் என்ன செய்ய வேண்டியது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்றும், எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றும் சொல்லி தன் ஜனங்களோடு கர்த்தரிடத்தில் சகாயம் தேட ஒன்று கூட்டி, எங்கள் இடுக்கனில் உமை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி உபவாசத்தை கூறுவித்தான். அதோடு மட்டுமல்லாமல் யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஆயுதமணிந்தவர்களின் படைக்கு முன்பாக பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை கர்த்தரை துதிக்கும்படி துதிக்கிற பாடற் குழுவை முன்பாக நிறுத்தினான். கர்த்தரையும் அவரின் கிருபையையும் பாடி துதிக்கவும் செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்கள் துதி செய்ய தொடங்கின போது, யோசபாத்திற்கு விரோதமாக எழும்பினவர்களை ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை எழும்ப பண்ணி அவர்களே தங்களுக்குள் வெட்டுண்டு விழும்படி செய்து யோசபாத்திற்கு பெரிய வெற்றியை பெற்றுத்தந்தார் என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட யோசபாத்திற்கு வந்த ஏராளமான கூட்டத்தை போன்று பல வழிகளில் உங்களின் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை குலைத்து போடும்படியும், எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் நன்மைகளும் நல்ல பதிலையும் பெற்றுக் கொள்ள முடியாதபடிக்கு பல தடைகளும், நீங்கள் செயல்படுத்த நினைக்கிற வாஞ்சிக்கிற காரியங்களை நடக்க விடாதபடிக்கு வருகின்ற பொருளாதார தடைகளும், மனிதனின் கிரியைகளும், சத்துருவின் சதிகளுமாக பல வழிகளில் தாக்கப்பட்டு என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் யோசபாத்தை போன்று பயந்தும் கர்த்தரின் சமூகத்தை நோக்கி பார்த்தும் தப்பிச்செல்ல வழிதான் என்ன என்று மன்றாடி ஜெபித்து கொண்டு இருக்கிறவர்களே, யுத்தம் கர்த்தருடையது என்பதை விசுவாசியுங்கள். நீங்கள் சும்மா இருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். உலகில் உள்ளவனை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்பதை அறிந்து செயல்படுங்கள். துதி எடுத்தால் சாத்தான் ஓடி போவான் என்பதை செயல்படுத்துங்கள். கர்த்தரை துதிக்க துதிக்க கிருபை பெருகும். ஆகவே இன்றைக்கு உங்களின் எந்த தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமானாலும் கிருபையை தருகிற கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். யோசபாத் தனக்கு விரோதமாய் எழும்பின அந்த ஏராளமான கூட்டத்திற்கு கர்த்தரின் வார்த்தையை நம்பி பயப்படாதவனாய் விசுவாசித்து துதியை முன்வைத்தான், மனித பலத்தை பின்வைத்தான், மகத்தான வெற்றியை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் உங்களின் சுய முயற்சிகளை, ஆலோசனைகளை, பலத்தை பின்வையுங்கள். கர்த்தரை முன்வைத்து துதிக்கும் பொழுது இன்றைக்கு நீங்கள் எதிர்நீச்சல் போடுகிற காரியங்களில் எதிர்பார்த்திருக்கிற தேவைகளில் பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அலைகளை முறியடிக்கிறார். முடியாது என்பவைகளில் முழு நிச்சயமான முடிவுகளை ஜெயத்தை பெற்றுத்தந்து ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் என்றென்றும் துணை நிற்பார், தோள் கொடுப்பார், தோற்று போக விடமாட்டார். வார்த்தையை விசுவாசிங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் கடந்து போக முடியாத சூழ்நிலைகளினால் எப்படி இதிலிருந்து மீண்டு வருவோம் என்று கண்ணீருடன் கலக்கத்துடன் இருப்பீர்களானால் உங்களுக்காக யுத்தம் செய்து வழக்காடி வாழ்வழிக்கும் இயேசுவை விசுவாசியுங்கள், ஒப்புக்கொடுங்கள். உங்களுக்காய் அவர் யுத்தம் செய்வார், விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:15. பிரியமானவர்களே, சில வேளைகளில் விசுவாசத்தில் வேரூண்டவும் ஆவிக்குரிய பக்குவம் பெறவும் கர்த்தர் சில சோதனைகளை எமக்கு அனுமதிப்பார். கர்த்தர் யோசுவாவிடம் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை என்று வாக்குறுத்திருந்தார். இருந்தும் ஆகாய் பட்டணத்தில் இஸ்ரவேலர் தோல்வி அடைந்தார்கள். காரணத்தை ஆராய்ந்த போது ஆகான் சாபத்துக்குரிய பொருளை எடுத்தது வெளிப்பட்டது. ஒருவனின் கீழ்ப்படியாமை முழு ஜனத்துக்கும் துன்பத்தை கொண்டு வந்தது. தினமும் உங்களை தேவ வார்த்தையின் வெளிச்சத்திலும் அவருடைய நீதியின் தராசிலும் நிறுத்தி ஆராய்ந்து கொள்ளுங்கள். எல்லோரிடத்திலும் ஞானத்தோடும் எச்சரிக்கையோடும் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் வாயின் வார்த்தைகளால் கட்டவும் முடியும், உடைக்கவும் முடியும். நாம் பேசும் வார்த்தைகள் ஜீவனை கொடுக்கிறதா அல்லது மரணிப்பிக்கும் பிற்போக்கான வார்த்தைகளா? ஆகவே நிதானமாய் பேசி சிந்தித்து செயல்படுங்கள். ஞானமுள்ள இருதயத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு ஆவியின் வடிவினத்தினின்படி ஜீவனை பிறப்பிக்கும் வார்த்தைகளை பேச எங்கள் ஒவ்வொருவரையும் நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளெஸ் யூ.

0: ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்று 20ஆம் தேதி 9ஆம் மாதம் 20ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. நாங்கள் இணைந்திருப்பது அபிஷேக ஆராதனையுடன் இணைந்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைக்கான அபிஷேக ஆராதனையிலே இணைந்து கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். வானொலி கூடாக இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் இன்றைய நாளுக்கான வசனம், வாக்குத்தத்த வசனமாக ஊழியர் சுசேகரிப்பின் மாணவர்கள் அனுப்பி தந்த வார்த்தையை கேட்போம். ஏசாயா 46:3-4. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களை எனக்கு செவிகொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமென். இந்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய நாளுக்கான வசனம், நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். சங்கீதம் 35:20 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே அந்த வசனங்களுக்கு ஊடாக வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள், பரிசுத்த வேதாக புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள், 1 நாளாகமம் 3, எசேக்கியேல் 16 பழைய ஏற்பாட்டிலிருந்தும், புதிய ஏற்பாட்டிலிருந்தும், லூக்கா 12வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு அவற்றை நீங்கள் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அத்தோடு ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்குத்தத்தம், ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னான், வாக்குத்தத்தம், நற்சிந்தனை இவற்றை கூட நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இப்படிப்பட்ட தாளந்துகள் உங்களுக்கு இருக்குமானால் அவற்றை நீங்கள் சங்கமம் வானொலி கூடாக மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியும். கர்த்தர் தந்த தாளந்துகளை புதைத்து வைக்காமல் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையுடன் இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளிலே தேவ செய்தியை தேவ ஊழியர் சுசேசகி ஜானட் அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து எடுத்து வருவார். இதனாலே எங்களுடன் பாஸ்டர் ரபி மோசஸ் அவர்கள் நேபாள தேசத்திலிருந்து தனது சாட்சியை எடுத்து வருவதாகவும் கூறியிருந்தார். அவர் இணைகின்ற பொழுது பார்ப்போம், அவற்றையும் கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நாங்கள் இந்த வேளையிலும் காலையிலே ஆரம்ப ஜபத்தோடு வழிநடத்த எங்களுடன் தேவ ஊழியர் சுசேசகர் எட்வின் வானர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று கொண்டு அவர் முதலிலே ஆரம்ப ஜபத்தோடு எல்லோரையும் ஆசீர்வதித்து வரப்போகிறவர்களையும் கத்தர் அனைத்து வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. அதோடு அதற்காகவும் ஜபியுங்கள். இணைகின்ற ஒருவரையும் கத்தர் வழி நடத்த வேண்டும். அதே வழியில் இன்றைய நாளிலே ஒரு ஜபம் இருக்கிறது. எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி அவர்கள் இன்றைய நாளிலே பாஸ்டரல் ஓர்டினேஷன் செய்கிறார்கள், பெற்றுக்கொள்கிறார்கள். அதற்காக ஜபித்துக் கொள்வோம். முதலில் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேகரின் வாணர் அவர்கள் எடுத்து வருவார். அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் சகோதரி மிஸ்ஸிஸ் அரியராஜா அவர்கள் வழிநடத்துவார்கள். ஆராதனையோடு, பாடல்களோடு, துதிகளோடு, ஜபங்களோடு வழிநடத்துவார். அவரை தொடர்ந்து தேவ ஊழியர் சகோதரி டோலி அவர்கள் வழிநடத்துவார்கள். பாடல்களோடு, துதிகளோடு, ஜபங்களோடு வழிநடத்துவார். அதனைத் தொடர்ந்து இணைகின்ற ஊழியர்களை நாங்கள் இணைத்து வழிநடத்துவோம். அதனைத் தொடர்ந்து சாட்சி எடுத்து வருவாரானால் பாஸ்டர் ரபி மோசஸ் நேபாள தேசத்திலிருந்து, அவரோடு முனைவோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் தேவ ஊழியர் சகோதரி ஜானட் அவர்கள் தேவ செய்தி எடுத்து வருவார்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் வழிநடத்தப்படுவோம். கர்த்தர்தாமே தமது சித்தப்படி பரிசுத்தாவியானவர் எப்படி வழிநடத்துகிறாரோ அப்படியே வழிநடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையிலும் கிறிஸ்தவ ஊழியர் சுசிதர் எட்வின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலவேளையில் இணைந்திருக்கிறார். அவர் ஆலயத்துக்கு சென்று வந்திருக்கிறார். அதனாலே அபிஷேகத்தோடு வழி நடத்துவார். அத்தோடு அதிகால வேளையில் இணைந்திருக்கிற சகோதரி டோலி அவர்கள் 5 மணி அவர்களுக்கு இணைந்திருக்கிறார்கள். கால வேளையில் எங்களுடன் மிஸ்ஸஸ் ஹரியராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று கொண்டு உங்கள் எல்லோரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் ரெட்வின் வானர் அவர்களிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். ப்ரைஸ் லார்ட் ஐயா. என்னுடைய சத்தம் எக்கோ பண்ணதா சரியா இருக்கா? ஏனென்றால் நான் இந்த இன்னும் ஒரு செட்டிங்கில் இருந்து இவ்வளவு நேரமும் அந்த பாடல்களோடு வழி நடத்தப்படுகின்ற பொழுது அந்த அந்த காரியத்துக்காக செக் பண்ணிக்கொள்கிறேன். உங்களோடும் தருகிறேன். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் சங்கம முனிய தளத்தின் ஊடாக இந்த நாட்களிலே இணைந்து இந்த அபிஷேக ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இணைய இருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் இந்த இணையதளத்தின் ஊடாக ஏறெடுக்கிற துதிகள், ஏறெடுக்கிற ஜபங்கள், ஏறெடுக்கிற வார்த்தைகள், ஏறெடுக்கிற சாட்சிகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே ஆசீர்வதிப்பாராக என்று கர்த்தருடைய கரம்தானே கூட நடத்தும் என்று ஆண்டவருடைய கரத்திலே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வேளையிலும் நாங்கள் முதலாவதாக இந்த வேளையிலும் ஜபத்துக்களே நாங்கள் கடன் செல்வோம். இந்த வேளையில் ஜபிப்போம். எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உங்களை சோதரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தி கொள்ளும்படியா ஜபிக்கிறேன். விசுவசித்த விதமா இந்த நாளிலும் சிஸ்டர் அலங்கார் ரஜினி அலங்கார மணி அவர்களுக்காக ஜபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய அபிஷேகத்தின் ஊடாக நீர் இன்றைக்கு அவர்களை ஒரு ஊழியர்காரர்களாக இந்த நாட்களிலே ஆண்டவரை அங்கீகரித்து ஒரு போதகராக அங்கீகரித்து நான் கொடுத்த அந்த அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, இந்த நாள் ஆண்டவரே அந்த அபிஷேகத்தினால் இந்த நாட்களிலே முகங்கள் உடைக்கப்படட்டும் ஐயா, கட்டுகள் ஆண்டவரே தெரிவிக்கப்படட்டும் ஐயா. இந்த வேளையிலும் அவருடைய குடும்பத்துக்குள்ளே அவருடைய உறவினர்களுக்குள்ளே இருக்கிறவர்கள் ஆண்டவரே இந்த அபிஷேகத்தின் மூலமா இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே தேடி வர நீர் அந்த கிருபையை கொடுக்கும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தகப்பனே, இந்த நாள் உம்முடைய கரந்தானே கூட இருந்து வழிநடத்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். தேங்க் யூ லார்ட் ஃபார் த அனாயிண்டிங் ஃபாதர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஃபாதர். ஓ ஃபாதர், தேங்க் யூ ஃபார் யுவர் நேம் ஃபார் க்ளோரிஃபைட் Thank you, Lord Jesus. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். விசுவாசித்த விதமா இந்த நாளிலும் ஆண்டவரே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி தரும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே ஆண்டவரே இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகள் இந்த நாட்களை சந்திக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன். சிறையிருப்புகள் இந்த நாட்களை ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே இந்த நாட்களை நீக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். கட்டுக்கள் நுகங்களை அடைக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. துதிக்கும் போது ஆண்டவரே கட்டுக்கள் நுகங்களை அடைத்து இந்த நாட்களை நீர் அற்புதங்களை செய்கிற தேவனா இந்த நாட்களை இருப்பதற்கு உமக்கு சோத்திரம் ஐயா. உம்முடைய கரத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஹாலேலூயா. நன்றி, நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறேன், நன்றி.

ஆர்வமுடன் கதறுகின்றது. என் ஆத்துமா உம்மை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் என் உள்ளமும் உடலும்

உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், உம்மை தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டு

உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமீன், எவ்வளவு இன்பமானது. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உம்மிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார்கள், ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஆமீன், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம்,

வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 21, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் சாட்சி அடையேன், அவர் புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே என்னை நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரணையில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொன்ன தேவன் தாவீதோடு இருந்தார். வேதம் சொல்லுகிறது எப்படியாண்டால், என் சத்ருக்களுக்கு முன்பாக, குளோரி டு காட், ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறது ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களில் ஆண்டவரே, அன்பு சகோதரி ரஜினி அலங்கார மணியை கர்த்தர் அவருடைய சத்ருக்களுக்கு முன்பாக அவருடைய தலையை இந்த நாட்களில் அபிஷேகம் பண்ணினார். இந்த இடத்திலே போய் அவர்கள் அந்த இடங்களிலே ஆண்டவர் வல்லமை புறப்படட்டும் ஐயா. இப்பொழுதே அவருடைய உதடுகளிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தைகளும் இருதயங்களை ஆற்றும்படியாகவும் ஆண்டவரே, நறுங்குண்ட நொறுங்குண்ட இருதயங்களை தேற்றும்படியாகவும், அவருடைய உறவினர்கள் உற்றத்தார் அவர்களையும் இந்த நாட்களே உம்முடைய சமூகத்திலே இழுக்கிறதாயும் இந்த நாட்களே இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. கொடுத்த அபிஷேகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்தும் வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும் ஐயா. வார்த்தையை நீர் ஆண்டவரே சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன் ஆண்டவரே. அந்த வார்த்தையை கொண்டு வர அன்பு சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். அந்த வார்த்தைகளை பேசுகிற வழியில் நல்லெல்லத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. கத்தாவே ஆண்டவரே, கத்தாவே இந்த நாளும் ஆண்டவரே, இந்த நாளும் ஆண்டவரே, அடுத்தாக வர இருக்கிற அரியராஜ் அம்மாவுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. கத்தாவே தேவரே, இந்த நாளும் அந்த தாயாருடைய உதடுகளிலே நீர் அருமையான பாடல்களை போட்டு, அபிஷேக பாடல்களை போட்டு நாக்களை நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. கத்தாவே இன்னுமா சகோதரி ஜோலிக்காவும் ஆண்டவரே கத்தாவே, இன்னுமா இணைந்திருக்கிற பாஸ்டர் அண்ட் பாஸ்டர்

0: அண்டனுக்காகவும் இந்த வழியில ஐயா கத்தாவை இந்த நாளை ஜபிக்கிறேன் ஐயா. தகப்பனே, உம்முடைய அபிஷேகம் பொருளோடு கூட நடத்தும்படியாக முற்றுமுழுதா இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஐயா நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் ஆரம்ப ஜபங்களோடு ஊழியர்களுக்காக எல்லோருக்காக ஜபித்து ஆசீர்வதித்து மன்னிக்க வேண்டும். ஆமீன். இதுவரை நேரமும் ஊழியர்களுக்காக ஜபித்து ஆரம்ப ஜபத்தோடு வழிநடத்தி பாடலோடு அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதித்து சௌரி ரஞ்சினி அலங்காரமணியுடைய அந்த ஆர்டினேஷனுக்காகவும் ஜபித்து ஆசீர்வதித்தவர் எங்களுடன் சுவிசேஷ ரெட்வின் வானர் அவர்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் வீத பாடத்தை சங்கமம் வானொலியிலே மதிய வேளையிலே எடுத்து வருகிறார். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அவர் சபையிலே செய்கிற காரியங்கள், ஊழிய காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் ஆசீர்வதித்து அவருடைய வானொலி வாய்ஸ் ஆஃப் காட் வானொலியையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். ரிவைவல் ரேடியோவையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். அதற்காகவும் ஜபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். கத்தருடைய கரத்திலே அவரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி அரியராஜா அம்மாவை வரவேற்போம். அரியராஜா அம்மாவை தொடர்ந்து சௌரி டோலி அவர்கள், அவரை தொடர்ந்து சௌரி ரஞ்சினி அலங்காரமணி, அவரை தொடர்ந்து தேவ ஊழியர் பாஸ்டர் அண்டன் ராசனை அவர்கள் வழிநடத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து ஊழியர் இணைகின்ற பொழுது நாங்கள் தேவ செய்தி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் சௌரி மிஸ்ஸஸ் அரியராஜாம்மா வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட் அம்மா.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
1: ஆமீன், ஆமீன். வான்புராவின் நேரத்தை நடத்துகிற சகோதரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 45 நிமிடம் வான்புராவின் நேரத்திலே துதிகள், ஜபங்கள், சாட்சிகள், பாடல்களுக்கு ஊடாக வழி நடத்துகிறாம்மா. அதே வேளையிலே கடந்த செய்தியை 184 பேருங்குடைய அந்த வான்புராவின் நேரத்தை கேட்டிருக்கிறார்கள். அப்படியாக ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். அது மட்டுமல்ல, எங்களுடைய வானொலியில் கூட உங்களுடைய பாடல்கள் ஒலிக்கிறது. வான்புராவின் பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருடைய கரத்திலே உங்களை இந்த வேலையில் ஒப்புவிக்கிறோம். கத்தரண்டை நாங்கள் வரப்போகிற செய்திகளை, சாட்சிகளை எடுத்து வர நீங்கள் ஜபியுங்கள். அது மட்டுமல்ல, பாடல்களோடு, துதிகளோடு, சாட்சிகளோடு, ஜபங்களோடு வழி நடத்துங்கள். இந்த வேலையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோமா, வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளெஸ்.
2: சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். ஓ ஜீசஸ், நன்றி, நன்றி, நன்றி இயேசு சுவாமி. இந்த கால வேளையிலே, அது காலையிலே ஆண்டவரே, உமது அடியானுடைய ஜெபத்தோடு ஆண்டு வந்த அபிஷேகம் ரங்கினதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. நீர் உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே. நாங்கள் உண்மை கனம்படுத்தி உங்களை அழைக்கும் பொழுது நீங்கள் வந்து எப்பொழுதும் நீங்கள் அபிஷேகம் தந்து நடத்துற தேவன். இந்த கால வேளையிலும் உம்முடைய வார்த்தை சொல்றது, அதிகாலையிலே என்ன தேடு என்று சொல்ல மாட்டியாக

ஆமேன். அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டிடுவான்னு சொன்ன தெய்வகுமாரனாம் இயேசுவே, இந்த காலவேளையிலே உம்மை நோக்கி கூப்பிட ஒவ்வொருவரும் உம்மை காண வேணுமான் பெரே. இன்முட வசனம், என்னாலுமே என்னை கத்தரை நாங்கள் துதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆம் இயேசு சுவாமி. இந்த கால வேளையிலும் நாங்கள் உம்மை துதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு நாவு போதாது உம்மை துதிப்பதற்காக. ஆனபடியினால் தான் பக்தன் பாடுகிறார்,

எத்தனையாவாலும் துதிப்பேன். ஆம் இயேசு சுவாமி, ஆயிரம் நாவு இருந்தாலும் உம்மை பாடி துதிக்க தங்களுக்கு நாவுகள் போதாது. ஆயிரம் கரங்கள் இருந்தாலும் உயர்த்தி உம்மை ஆண்டவரே. நீரான்மை தெய்வம், நீரான் எங்கள் தேவன், வானத்தை உண்டாக்கின சகல வல்லமை உள்ள தேவன் என்று உம்மை அறிக்க பண்ண எங்களால் இயலாத ஆண்டவரே. ஆனாலும் இந்த காலையிலே பணிவோடும் இடத்திலே வருகிறேன் ஆண்டவரே. உம்முடைய அடியால் ரஞ்சினி அலங்காரமணி நல்ல பேரை கொடுத்திருக்கிற அலங்காரமணி உம்மை உயர்த்தி ஏத்தி உமக்காக நிற்கிற ஒரு அடியாள் ஆண்டவரே, இந்த கால வேளையிலே அவன் மேல் உம்முடைய அபிஷேகம் ரங்கட்டும். அவருடைய நாவிலே உம்முடைய வார்த்தைகளை ஊற்றுங்க ஆண்டவரே. அது நெருப்பாய் போய் எல்லா விதத்தில் தேவையில்லாத காரியங்களை சுட்டெரிக்க வேணும் ஆண்டவரே. இந்த சங்கமத்தோடு நீர் அவளை இணைத்ததுக்காக சோத்திரம் சோத்திரம். அடியாள இந்த நாளிலே அபிஷேகநாதனே, உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி ஆண்டவரே அந்த உள்ளத்தை ஆண்டவரே பரவசப்படுத்தி இன்னும் இன்னுமாக ஊழியம் செய்ய அவருடைய நாவிலே உடைய பாடல்களை நீ போட்டு நடத்த போறதுக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த கால வேளையிலும் இந்த நேரத்திலே நீர் நாங்கள் அழைத்த போது சுவிசேஷர் வானர் அருமையாவுமே அழைத்தார். நீங்கள் வந்து விட்டீங்க. உங்களுடைய அபிஷேகம் இந்த இடத்தில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆகவே நான் கத்தாவே, நீ செய்த நன்மைகளை நாங்கள் மறவாத படிக்கு நாங்கள் எப்பொழுதும் உமக்கு நன்றி செலுத்துறவளாக இருக்க கத்தர் எனக்கு கொடுத்த ஒரு பாடலை நான் இந்த வேளையிலேயே நான் பாடுகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. ஆமேன். எப்படி மறப்ப மாட்டவரே, பாவங்கள் எல்லாம் மன்னித்தீரே.

0: ஆமேன். மறவாதே கத்தர் செய்த நன்மைகளை, ஒரு நாளும் மறவாதே. இந்த நாளிலும் ஆண்டவரே மிகுதி காரியங்களை நீங்களே பொறுப்படுத்து. இந்த பாடல்கள் கூடாம் செய்திகளுக்கு கூடாம் நீங்க பேச போற தயவுக்கா சோத்திரம். நானும் ஆண்டவரே இந்த நாளிலும் சேரக்கூடியதாக நீர் எனக்கு தந்த கிருபைகளுக்காக உம்முடைய பெலத்துக்காக நன்றியோடு நானும் சோத்திரித்து நான் இந்த வானொலியையும் ஆண்டவரே, ஆண்டவரே பிரதரையும் ஆண்டவரே, இந்த எல்லாரையும் நான் வாழ்த்தி இந்த நாளிலே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். அருமையான பாடல்களோடு, அருமையான ராகங்களோடு கத்தரண்டை ஜபத்தை ஒப்புவித்திருக்கிறீர்கள், ஜபங்களை ஒப்புவித்திருக்கிறீர்கள், பாடல்களை ஒப்புவித்திருக்கிறீர்கள். சௌரி ரஞ்சினி அலங்கார மணிக்காக ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். அந்த அபிஷேக அந்த அந்த ஜபங்கள் அபிஷேகங்கள் அவர்களே தங்குவதாக. இன்றைய நாளிலே ஓர்டினேஷனை செய்கின்ற பொழுதும் பரிசுத்தாவியானவர் தாமே அவரை ஆசீர்வதித்து அற்புதங்களை வழிநடத்துவாராக. கத்துடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் எங்களுடன் ஊழியர் மிஸ்ஸஸ் ஆரிய ராஜா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து வழிநடத்தினார். அவர் வான்புரா என்ற அந்த சீடியை வெளியிட்டு எடுக்கிறார். சீடி மட்டுமல்ல, என்னென்னு சொல்கிறது, சீடிகளை வெளியிட்டிருக்கிறார். அவற்றை நாங்கள் எங்களுடைய சங்கமும் வானொலியில் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். செவ்வாய்க்கிழமைகளிலே அவர் எடுத்து வருகிற அந்த வான்புறாவின் நேரத்தை 184 பேர் இதுவரை கேட்டிருக்கிறார்கள். அப்படியாக கத்தர் அவரையும் ஆசீர்வதிக்கிறார், அந்த வார்த்தைகளை பரப்பி கொண்டிருக்கிறார். கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சௌரி டோலி அவர்களை அழைக்க இருக்கிறோம். அல்பர்டா கனடாவிலிருந்து காலையிலே 5 மணிக்கு இணைந்திருக்கிறார். அதிகாலை வேளையிலே இணைந்து ஒரு நாளும் இணைந்து அபிஷேக ஆராதனையில் இணைகிறார். அந்த வகையில் இன்றைய நாளிலும் இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கின்றிருக்கிறார். சகோதரன் மகேந்திரனுடன் கூட இந்நாளிலே மகேந்திரன் ஐயா இணைய முடியவில்லை. ஆனாலும் கத்தர் வழி நடத்துகிறார், அவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி டோலியிடம் ஒப்படைப்போம். அதனைத் தொடர்ந்து சௌரி ரஞ்சினி அலங்காரமணி நீங்கள் ஜபிக்க முடியுமானால் ஆயத்தமாகுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் அதனை ரஞ்சினி அலங்காரமணியை தொடர்ந்து பாஸ்டர் அன்றன் ராசநாயகம் ஒப்படைக்க இருக்கிறோம். சௌதரி டோலி அவர்கள் இந்த நேரத்தில் வழி நடத்துங்கள். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஒரு 15 நிமிடம் எடுங்களம்மா, உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. மீன் காட் பிளஸ்.
2: நன்றி, நன்றி, நன்றி இயேசு அப்பா, நன்றி அப்பா. துதி பாடல்களோடு வந்த ஒவ்வொரு ஆத்மாக்களை, ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நீங்கள் கண்ணோக்கி இன்று மட்டும் அழைத்து வந்த கிருபேலுக்கான நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீங்கள் நல்லவர், போதுமானவர் அப்பா. நாங்கள் உங்களை அறிந்தவர்கள், உங்களை விட்டு அணுகாத வண்ணமாக நீங்கள் அனைத்து வந்த மகா பெரிதான அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆமென்னப்பா. சங்கீதம் 34:8 வசனம், 9 வசனம், 10 வசனத்தை வாசிக்க விரும்புகிற முதலாவதாக, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென் ஆண்டவரே. நீங்க அழைத்தவர்கள் உண்மை உள்ளவர்கள் ஆண்டவரே. நீங்க உண்மை உள்ளவர்கள், அழைத்தவர் உங்களின் சித்தத்தின்படி அழைத்து வர்ற கிருபைகளுக்கான நன்றி. இந்த அபிஷேக ஊழியத்தை நீங்க தெரிந்து கொண்டு வந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அப்பா உங்கள் சித்தத்தின்படி இந்த காலை நேரம் அபிஷேகத்தை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். அத்தோடு ஆண்டவரே, சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணிக்கான வருகிறேன் அப்பா. நீங்க அழைத்த அழைப்பு பெரிதான அழைப்பு ஆண்டவரே அப்பா. அதை நாங்க ஏனோ தானோ ஒன்று ஆண்டவரே உங்களுக்கு ஊழியம் செய்யாமைக்கானே மனுஷரால தள்ளப்பட்டாலும் மகிமை நிறைந்த அழைத்தது அப்பா உண்மை இல்லது என்று கூறி அப்பா இந்த ஆர்டரின் பண்ற இந்த நாளை ஒரு விசேஷமான நாளை, அந்த உன்னதமான அந்த பரலோகத்துல எவ்வளவு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகி கொண்டிருக்கிறது ஆண்டவரே, அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த மகளே என்று தெரிந்து கொண்ட இந்த அழை ஜெபிக்கு பாத்திராக இன்னும் அநேக ஆண்டவரே, கட்டுண்டவர்களையும் ஆண்டவரே, அப்ப கவலையில் இருக்கிற யாவரையும் ஆண்டவரே, உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமா உடைத்து இவ்வளவு ஒரு பெரிதான மகளாக நீங்க தெரிந்து கொண்ட கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா உங்களோட அபிஷேகத்தினால் இந்த காலை நேரம் அதிகமாக நிரப்பி ஆண்டவரே, உங்களுக்கென்று ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு இந்த உலகத்துல எங்களுக்கு யாவற்றையும் வெறுத்து உங்களோட சிலுவை எடுத்து நடப்பதற்கு யார் தான் எனக்கு ஆவண்டி போவான் என்று கதறிக்கொண்டிருக்க அந்த அந்த ஆத்மாவின் அழுகைக்காக வேண்டி அந்த கதறிக்கொன்ற இருக்கிற அந்த அந்த வேண்டுதலுக்காக நீ ஆண்டவரே இன்று ரஞ்சினி உங்களுக்கு தாண்டி போய் இன்னும் அதிகமாக உங்கள் உயிருள்ள நாளெல்லாம் உங்களை ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு தெரிந்தெடுத்த அந்த ஆத்மாவுக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஆமேன் ஆமடேன். எங்களுடைய சுயமங்களில் சாம்பலாய் போவதற்கு தக்கதாக உங்களை பழிப்பிடத்தில் அவளை திருப்பி மறுபடியும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி இன்று காலை நேரம் உங்களோட புதிதான அபிஷேகத்தினாலும் ஜெபாவினாலும் ஆத்மா பாரத்தினாலும் அப்பா என் அதிகமாக அவளை உங்களோட சித்தத்தின்படி கொடுத்து உங்களோட ஜெபாவினால நிரப்பி அநேகருக்கு சாட்சியா இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படவனும். அது மட்டுமில்லாண்டவரே, இந்த அபிஷேக ஊழியத்தை எங்களுக்கு திறந்து வைத்த இந்த கிருபைகளுக்கு நன்றி. பிரதர் சிஸ்டர் ரீட்டா அப்பா அவர்கள் 24/7 நடத்துற ஊழியம் அப்பா லேசான காரியம் இல்லை. ஆனா உங்களோட வெள்ளமையும் வெள்ளனும் சத்துவத்தை நீங்க பெருகி கொடுக்கிற தகப்பனே, இந்த காலையும் இந்த அபிஷேக ஊழியத்தை எங்களுக்கு திறந்து தந்த உங்களோட திருக்கரத்துக்கு திறந்து தந்த உங்களுடைய அன்புக்காவடி நான் நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களோட திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன். இயேசுவே நாமத்தி முலன் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்பா நீங்க நேற்றும் இன்று மாறாத தகப்பன் அப்பா. இந்த அபிஷேக ஊழியங்களே அப்பா நீங்க அழைத்து வந்த ஊழியர்களுக்கு ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களோட புதிதான அபிஷேகத்தை ஊற்றி அதிகமாக உங்களுக்குள்ள அப்பா நாங்க உங்களுக்குள்ள மகிழ்ச்சி மகிழ்ந்து கள்ளி கூறுவதற்கு தந்த இந்த கிருபைகளுக்கான நன்றி நன்றி யேசப்பா நன்றி நன்றி. ஆமேன்.

காட்சியை கண்ட பின்னும் நெசியாமலிருப்பாயா, பாவத்தின் அருள் அகத்தின் அகோரத்தை பார், பதகனின் முடிவினை பார், பரிகாசில் நமை சிலுவையிலே பலியானேன் பவியுனக்கா, பரிகாசின் நம்

உங்களுக்குரியவர் என்று நாங்க தெரிந்து கொள்ளத்தக்கதாக தந்த இந்த பரிசுத்தமான ஊழியத்துக்கும் பரிசுத்தமான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ரட்சிக்கப்படுவதற்கு அப்பா தந்த இந்த பெரிதான அன்புக்கு நன்றி. உங்களோட ரட்சிப்பு அடைந்தவுடன் தான் நாங்க ஏனோ தானே விட்டுட்டு போகாமல் இன்னும் அதிகமாக உங்களுக்கு நீங்க எப்படிப்பட்டவராக எங்களை தெரிந்து கொண்டீர்களோ அந்த அழைப்புக்கு பாத்திரராக நான் நீங்க எங்களை அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் நடத்த போற சிஸ்டர் ஜெனட்டுக்காண்டி வருகிற ஆண்டவரே, அவள் ஊழியக்காரியாளாக நீங்க எப்பயோ அவளையும் தெரிந்து எடுத்தீர்கள். நாங்க எல்லாம் கூட்டமா கூட்டமா ஜெபிக்கும் பொழுது அந்த நேரத்திலே அவள்ல ஒரு அனாயிண்டிங் இருந்ததை நான் கண்டு பரிசுத்தமான ஆவியின் மூலமாக நீங்க அதை எங்களுக்கு தெரியப்படுத்தினீர்கள். அதே போல ரஞ்சினியும் தெரியப்படுத்தினீர்கள் அப்பா. உங்களோட ஊழியத்தை அப்பா நாங்கள் பயத்தோடு நடக்கத்தோடு நாங்கள் செய்வதற்காக எங்களை நான் தகுதியற்ற எங்களை நீங்க தகுதியாக்கி இனி அதிகமாக உங்களுக்குரியவர்களாக இன்னும் அதிகார அழைக்கும்படியாக ஜெபிக்கிற என்னை நேசிக்கின்றாயா என்ற அந்த கல்வாரியின் ரத்தத்தை நாங்க நோக்கி பார்க்கும் பொழுது அந்த வரையே நாங்க எப்படி உங்களை நேசிக்காமல் இருக்க முடியும். இன்னும் அதிகமாக உங்களுக்கு அந்த அற்பறித்து உங்களுக்கு கொண்டு ஊழியம் செய்வதற்கு அநேகரை நீங்க தெரிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அபிஷேக ஊழியம் ஆண்டவரே நீங்க தெரிந்து கொண்ட இந்த பரிசுத்தமான ஆவி பேசின அந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி இன்று ஆண்டவரே அநேகரை அழைத்து வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமப்பட வேணும் அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா முழு இருதயத்தோடு முழு அன்போடு நாங்கள் உங்களை நேசிக்கத்தக்கதாக உங்கள் மேலே அதிகமாக அன்பு வைப்பதற்கு உங்களுடைய அபிஷேகம் போகாது. உங்களுடைய பரிசுத்தமான ஆவியங்களுக்குள்ள போதாதப்பா. அப்பா திருப்பாதம் நம்பி வந்து நிற்கும் பொழுது நீங்க தெரிந்தவர்களை ஆண்டவரை அதிகமாக உங்களுக்குரியவர்களாக மாற்றி நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல எங்களையும் பரிசுத்தமாக்குறபடியா நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி அப்பா. இந்த சங்கமம் வானொலியில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நீங்க தெரிந்தெடுத்து ஆண்டவரை உங்களோட உள்ளங்கையில் வரைந்து நீங்க நடத்தி கொண்டிருக்கிற கிருபையும் கிரியைகள் காண்டி நன்றி செலுத்துறேன். நன்றி அப்பா. உங்களை நேசிப்பதற்கு அதிகமாக உங்களோட அன்பு போதாதப்பா. அப்பா அந்த உலகத்துக்கு ஏற்றவர்களாக சிந்திக்க ஆமைக்கு ஆவிக்குரியவர்களாக சிந்திப்பதற்கு இனி அதிகமாக எங்களை புடனிட்டு உங்கள் சித்தத்தின்படி வழி நடத்துங்க. நன்றி அப்பா. நன்றி. வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே. நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே சாரி ஆத்துமமே என் முழு உள்ளமே என்

0: ஆமேனப்பா, உங்களை நாங்கள் அவ்வளவாக தெளிந்தேற்று உங்களை துதித்து ஆராதித்து உங்களோட மகிமை அப்பா எங்களுக்குள்ள நீங்க தந்த இந்த மகா பிரதான கிருபைக்கு நன்றி நன்றி நன்றி அப்பா. இந்த கடைசி காலத்துல அன்பு குறைந்து கொண்டு போகிறது ஐயா, அன்பு குறைந்து கொண்டு போகிறது. அந்த வரையே அந்த அன்பின் அபிஷேகத்தை மக்களுக்கு அதிகமாக ஊற்றும்படியாக உன்னதத்தின் கண்களின் செவிகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிற இந்த காலை நேரம் அப்பா, தினமும் உங்களை துதிப்பது தந்தத மகா பெரிதான அன்புக்கு நன்றி நன்றி நன்றி ஏசப்பா நன்றி. நேற்றும் இன்று மாறாதரே இன்றும் வந்தவரே எங்கள் மத்தியில் நடமாடி கொண்டிருக்கும் கூட அன்புக்கு நன்றி நன்றி நன்றி. சோத்திரம் அப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நன்றி ஏசப்பா நன்றி. ஆமே ஆமே நன்றி அப்பா.
1: ஆமீன் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும்
2: அப்பொழுது முடிவு வரும்
1: அருமையானதாக வழி நடத்தீர்கள். எங்களுடன் தேவ ஊழியர் இணைந்திருக்கிறார். செய்திக்காக நாங்கள் ஆயத்தமாகவும் சௌரி ரங்கினியை அழைப்பு கொண்டு வருவோம். பிரைஸ் லோட்டமா.
3: பிரைஸ் தி லார்ட் பிரதர் லெஸ்லி.
1: ஆமீன் ஆமீன். உங்களுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறுகிறோம். இன்றைய நாளில் எங்களுடைய ஓடிஷனேஷனு கூட கடந்து செல்கின்ற பொழுதும் பரிசுத்தாவியானவர் தாமே எங்களை அபிஷேகித்து ஆசீர்வதிப்பாராக. அந்த நேரத்தையும் கத்தர் நேரத்தையும் கத்தர் நாளையும் கத்தர் குறித்திருக்கிறார். அந்த வயலை உங்களுக்கும் தரப்போகிற இந்த ஓர்டினேஷனுக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்தருடைய ஆசீர்வாதம் தங்குவதாக என்று வாழ்த்தி கொண்டு சுருக்கமான ஜபத்தை எடுத்து வாருங்கள். ஊழியர் இணைந்திருக்கிறார் தேவ செய்திக்காக. நீங்கள் நிறைவு ஜபங்களையும் எடுத்து வாருங்கள். இந்த வேளையிலும் சுருக்கமான ஜபங்களோடு வழி நடத்துங்களமா. நிறைவு ஜபங்களை செய்திக்கு பின்னதாக எடுத்து வாருங்கள். வேலையில் சுருக்கமாக எடுத்து வாருங்கள். பாஸ்டர் அன்றன் ராசிரயம் அடுத்ததாக சுருக்கமாக இணையுங்கள். இந்த வேலையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள்.
3: Amen, amen. Amen. Thank you, Brother Leslie. God bless you all who prayed for me, starting from Evangelist Warner, Sister Aria Raja, Sister Dolly, and of course, Brother Leslie had mentioned. And also, I thank all of you for your support and prayers. And the Lord be taking all the honor, the glory, and the praises for the call that He had bestowed upon my life. And I want to put Him first in my life and honor Him for this call that I will be used to the utmost, humbling myself to the end. So I thank the Lord for that. Lord, we thank You, we thank You, we thank You, my dear Lord Jesus. Lord, we humble ourselves, Lord, before You, Lord. Lord, we thank You, Lord, for this wonderful privilege You have given us, Lord, for what You have already done for us, Lord. Lord, this is nothing, Lord. If we can only, Lord Jesus, be true to You, Lord, in the calling that You have bestowed in each and every one of our lives, Lord, coming before You, Lord, with the gifts and talents, Lord. But Lord, it is not only the gift and talents, Lord, but our lives counting before You, Lord Jesus, the way You have, Lord, given Your life to us, Lord Jesus, that we will be faithful to the very end, Lord. And also, Lord, serve You and love You and, Lord, bring forth honor and glory and thanksgiving to You and You alone. Lord, we, Lord, at this time, Lord, remember all of them that have joined, Lord, at this time, Father, with this beautiful Sunday morning, Lord. And across the nations of the world with different time zones also, Lord, at different time settings, Lord, we bring them all to You, Lord, as they have come and joined us together, Lord. Lord, this is the day of rest. This is the day that You have, Lord, asked us, Lord Jesus. And also You have said, this is the day that the Lord has made. Let us rejoice and be glad in it. So, Lord, we bring, Lord Jesus, all those that have joined, Lord, at this time, Father, even as the word that has been prepared, Lord, would be a blessing to them, Lord, for those that cannot attend service would be blessed by it, Lord. And all the praises and thanksgiving had been already, Lord Jesus, going up towards You, Father. And You have been blessing them in return, Lord, as they are raising their voices to You, Lord, in oneness and one accord, Lord. So we thank You, Lord. We thank You, Lord, for the way in which You have prepared the word to come through from Sister Janet from Calgary, Alberta. Lord, we thank You for that word, Lord. When as it goes forth, Lord Jesus, it would bring forth much of a blessing into people's lives at the time that You have put it, Lord, according to the will and the purpose in which You have, Lord Jesus, instilled upon our heart, Lord Jesus. The very word to come forth, Lord, is going to be a greater measure of strength and power and purpose to fulfill upon the people that are listening, Father, at this time, I pray. In Jesus' name, amen and amen.
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் ஜபத்தோடு வழி நடத்திய சகோதர ஊழியர் சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி அதிகாலை வேளையிலே விக்டோரியா. എനിക്കാണ് സോറി. ആമേൻ. ഇതുവരെ നേരം എങ്ങളുടെ ദൈവ ഊഴിയർ സൗരി റഞ്ജിനി അലങ്കാരമണി അവരുടെ അധികാലവേളയിലെ വാൻകൂവറിലിരുന്ന് ഇണൈന്ന് വളി നടത്തിയ ജപങ്ങൾക്കാക നന്ദി സെലുത്തുവോം. അവർ മാലവേളയിലെ നിത്യ വെളിച്ച നീഴ്ചയിലെ ഹോസ്താക വളി നടത്തുകാർ. കത്തറന്ത കാര്യത്തെ വളി നടത്തുകാർ. അവർ ഒളുങ്കും ക്രമമാക വളി നടത്തി ഇപ്പോഴും ഫാസ്റ്റസാക ഓർഡിനേഷൻ കൊടുത്തുകാർ. കത്തർ കാണുകാർ കത്തറുടെ ഊഴിയങ്ങളെയും ഹൃദയങ്ങളെയും കാണുകാർ. അതിൽക്ക് തക്കതാണ് ഫലനെ അവർ തരുകാർ. ആശീർവാദത്തെ ഉയർത്തി വളി നടത്തുകാർ. കത്തർക്ക് നന്ദി സെലുത്തുവോം. ും ഓർഡിനേഷനും കൂടെ കടന്ന് ചെല്ലുന്നതും തുരുമ്പുമാക പ്രസുത്താവിയാനവർ വളി നടത്തുവാറാക. ഞങ്ങൾ ഇന്ന് വേളയിലും നന്ദികളെയും വാഴ്ത്തുക്കളെയും കൂറുകയും അവരെ വാഴ്ത്തിക്കൊണ്ട് ഇന്ന് വേളയിൽ ഞങ്ങൾ പാസ്റ്റർ ആൻഡ്രൻ ദാസനെ അവരെ അയപ്പോ. പ്രൈസ് ദി ലോർഡ് പാസ്റ്റർ. ആമീൻ. അറിമയാനുകളെ എങ്ങളുടെ പാസ്റ്റർ ആൻഡ്രൻ ദാസനെ അവരുടെ നിന്നിരിക്കാർ. ഒരു നാളും മാലയില് ദൈവസേരി എടുത്തു വരുകാർ. നിത്യ ഒളിച്ച നേരത്തിലെ കത്തർദാമെ അവരുടനും കൂടെ ഇരുന്ന് ആശീർവദിച്ച് വളി നടത്തുവാറാക. അവരുടെ സഭയെയും കത്തർ ആശീർവദിക്കാർ. അവർ ഉള്ളങ്ങളെയും ഉള്ളിന്ദ്രിയങ്ങളെയും ആറായിന്ന് അറിയുന്നവർ അവരെയും ഉയർത്തി ആശീർവദിച്ച് വളി നടത്തുവാറാക. ഒരു നാളും തവറാമൽ ഇണൈന്ന് നിത്യ വെളിച്ച നേതൃത്വം ചെയ്തെടുത്തു വരുന്ന ഊഴിയർ ഇന്ന് വേളയിൽ മുങ്ങളുടെ മൊപ്പടിക്കണം പാസ്റ്റർ. ചുരുക്കമാക ജപിയുങ്ങൾ. ഞങ്ങൾ ദൈവസേരി കൂടാ കടന്ന് ചെല്ലപ്പോകും. വേളയിലും വളി നടത്തുങ്ങൾ പാസ്റ്റർ. ഗോഡ് ബ്ലെസ്.
4: ആമേൻ. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, விசேடமாக ரஞ்சினி அலங்காரமணிக்காக ஜெபிக்கிறேன். இன்றைய ஓர்டினேஷன் நாளில உம்முடைய அபிஷேகம் அந்த மகளோடு இருப்பதாக. அந்த மகள் என்னுடைய ப்ரொஃபெட்ரிக்காக எவாஞ்சலிஸ் கோலிங் என்னிடத்தில் இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தையை எனக்கு தருவா. அதே போல அமெரிக்க பிரசிடென்ட் எலெக்ஷனின் போது கூட நாங்கள் ஜபித்த பொழுது அவர் தேசமே பயப்படாதே மகிழ்ந்த களி கூறுபடியான தேவனுடைய வார்த்தைகளை அந்த மகள் சொல்லுகிற மகளாக இருக்கிறார். அந்த மகளை தேவன் தொடர்ந்து கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக.

ஆம் ஆண்டவரே, எங்களுக்கு நன்மைகளை தருகிற தேவன், ஆசீர்வாதங்களை தருகிற தேவன், எங்களோடு வருகிற தேவன், எங்களை உம்முடைய ராஜ்யத்தில சேர்க்கிற தேவனாக இருக்கிறது. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய அபிஷேகத்தினால நிரம்பும்படியாக, இறங்கும்படியாக ஒரு பாடலை பாடுவோம். Anointing fall on us. Anointing fall on me. Let the power of the

எஸ் லோர்ட், நீர் உயிருள்ள தேவன், நீர் உண்மையுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். பாவிகளாகிய எங்களுக்காக நீ சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நீர் உயிரோடு இருக்கிற தேவன். எங்களை மீண்டுமாக வந்து எங்களை அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறீர்.

0: ஆம் ஆண்டவனே, என் பரிசுத்தம் உள்ள தேவன், கேரி மீன்களுக்கும் சேரா மீன்களுக்கும் மத்தியில வாசம் செய்கிற எங்களுடைய தேவன் பரிசுத்தான், பரிசுத்தான், பரிசுத்தான். கேரி மீன்களும் சேரா மீன்களும் உம்மை 24 மணி நேரமும் பரிசுத்தார், பரிசுத்தர் என்று போற்றுகின்ற நாங்களும் இங்கிருந்து போற்றுகிறோம். எங்களுடைய துதி கன மகிமையை உமக்கு மட்டுமே செலுத்தி ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகத்தை இறங்கினதற்காக நன்றி, ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காக நன்றி. உம்முடைய கரம் தொடர்ந்து கூட இருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்துவதாக இந்த மெசேஜை கொண்டு வருகிற பாஸ்டரோடு நீர் பேசி உம்முடைய வார்த்தைகள் அவருடைய வாயின் மூலமாக வருகிற கிருபை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் ஆமீன், ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அந்தன் தாசனாம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலவேளையில் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறார்கள். ஜெபங்களோடு வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதிகால வேளையில் இணைந்த சகோதரி டாலி, சகோதரி ரஞ்சினி அவர்கள், காலை வேளையில் இணைந்த சகோதரி மிஸ்ஸஸ் அரியராஜா அவர்கள், பாஸ்டர் அன்றன் ராசனாயம் அவர்கள், மாலை வேளையில் இணைந்த சுவிசேஷர் எட்வின் வானர் அவர்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இதுவரை நேரமும் அபிஷேக ஆராதனையில் இணைந்திருந்தோம். நாங்கள் இந்த வழியின் தேவ செய்திக்குழாக கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷகி ஜனட் அவர்கள் இணைந்திருக்கிறார். அல்பர்டா கனடாவிலிருந்து அவருக்கும் அதிகால வேலையாக இருக்கிறது. அந்த வேலை கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேலையிலும்
2: Recording stopped.
1: வரவேற்போம்.
2: Recording in progress.
1: Praise the Lord, sister.
3: Praise the Lord, brother.
1: Amen. நினைந்திருக்கிறோங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம், வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள இந்த புதிய நாளிலும் புதிய உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் நாளிலும் சேவை செய்ய எடுத்து வர நினைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் டீமில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு உலகிருப்பை கேட்கப் போகின்ற அதே வழியில் யூடியூப் கூட ஃபேஸ்புக் கூட ட்விட்டர் கூட பார்க்க போகின்ற ஒவ்வொரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் இன்றைய நாளில் எங்கள் எல்லோருக்குமாக எடுத்து வரப்போகிற தேவை செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களை உங்கள் குடும்பத்தாரை புதிய வீட்டிலே நீங்கள் மூவ் பண்ணி இருக்கிறீர்கள். அந்த ஆசீர்வாதங்கள் அந்த வீட்டிலும் தங்குவதாக, உங்கள் குடும்பத்தாரோடும் கணவனாரோடும் தங்குவதாக. ஊழியங்களிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்,
3: ஆமென், ஆமென். தேங்க்யூ, நன்றி பிரதர். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் மிக அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமேன், நன்றி, நன்றி. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்காக, என்னோட பொறுமையோடு இருந்து நாட்களை தந்ததுக்கும் நேரங்களை தந்ததுக்காகவும் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன், நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருக்கும் மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் மிகவும் ஒரு பிஸியான நாட்களாக இருந்தபடியால் எனக்கு முறையாக இதை செய்ய முடியலை. இருந்தாலும் கர்த்தர் திரும்பவும் இதை ஆசீர்வதித்து இந்த நாட்களை எனக்கு இந்த நேரத்தை எனக்கு தந்ததுக்காக அவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலே நாங்கள் உறவா அல்லது மதமா என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஏன் நான் இப்படி ரெண்டு காரியத்தை எடுத்து அதையும் இதையும் ஒப்பிட்டு செய்திகளை கொடுக்க நான் விரும்புகிறது என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற சில சில அறியாமை, சில விளக்கமில்லா தன்மைக்காக நான் சில ரெண்டு காரியங்களை நான் விளக்கமாக கொடுக்க எடுத்து வருவது வழக்கம். அதே போல இன்றைய நாளிலே நான் எடுத்து வந்தது என்னவென்றால், உறவா அல்லது மதமா. மதம் வெறும் மதமே, உறவுதான் தேவன் விரும்புகிறதும், அவரோடு நாங்கள் உறவாடுகிறதை அவர் விரும்புகிற தேவன். உறவாடுதலுக்கும் மதத்துக்கும் வித்தியாசம் தெரியாத கிறிஸ்தவர்களுக்காக நான் இந்த செய்தியை இன்றைக்கு கொடுக்க நான் விரும்பினேன். எத்தனையோ எவ்வளவோ நாட்களாக கர்த்தர் இதை பற்றி என்னோடு என் உள்ளத்தில் பாரத்தை போட்டார், இதை பற்றி நான் பேசும்படியாக. ஆனால் இன்றைய நாளில் அதை நிறைவேற்றி இருக்கிறார். அவரே அவருக்கு எல்லா மகிமையும் உண்டாகட்டும். மதம் வந்து மனிதனால் உண்டாக்கப்பட்டது. உறவு என்பது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு தொடர்பு, ஒரு உறவு. அது மனிதனால் மாத்திரம் முடியாத காரியம். அது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில உண்டாகி இருக்கிற ஒரு பிணைப்பு, அதுதான் உறவு. ஆனால் மதமோ ஒரு வெளிப்புற தோற்றம், அது இருதய மாற்றத்தை கொடுக்காது. அது ஒரு வெளிப்புற தோற்றம். மதம் என்பது வெளிப்புற தோற்றம், இருதய மாற்றத்தை அது கொடுக்காது. ஆனால் உறவோ இருதய மாற்றத்தை கொடுக்கும். தேவனோடு நாங்கள் வச்சிருக்கிற உறவு எங்களை மாற்றும், எங்களை மாற்றி அதே நேரத்தில் பிறரையும் மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆனால் மதமோ எங்களோடு மாத்திரம் நின்றுவிடும், அது எங்களையும் மாற்றாது பிறரையும் மாற்றாது. அது ஒரு வெளிப்புற தோற்றமாக மாத்திரம் அமையும். ஆனபடியால் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எங்களோட வாழ்க்கையில் மதத்தோடு நின்றுவிட முடியாது, நின்றுவிடக்கூடாது. அது அது நமக்கு இரட்சிப்பை தராது. ஆனால் உறவு இரட்சிப்பை தரும். ஏனென்றால் தேவனோடு நாங்கள் கரம் பிடித்து நடக்கிறதான் அந்த உறவு. நான் ஒரு வசனம் இல்லை, எத்தனையோ ரெண்டு மூன்று வசனத்தோடு நான் இணைத்து இதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு 15:8-9 9-ஆம் வசனத்தையும் பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:8-9 இப்படியாக சொல்லுகிறது. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது. 9-ஆம் வசனம் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று எசாயா தீர்க்கதரிசி சொல்றதை இங்கே எழுதப்பட்டிருக்கு. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அதுதான் அந்த மதம். மதம் வந்து வாயால மாத்திரம் நாங்கள் கனம் பண்ணுகிறோம், எல்லாவற்றையும் வாயால மாத்திரம் சொல்லுகிறோம். அது இருதயத்தில் ஒய்க்கிரிகை செய்கிறதல்ல. ஆனால் உறவோ அது எங்களுடைய இருதயத்தில் கிரிகை செய்கிறது, எங்களுடைய இருதயத்தை மாற்றுகிறது. தேவனோடு நாங்கள் ஒன்றித்து நடக்க, அவரோடு உறவு கொள்ள, அவரோடு பேச, ஒரு மனிதனைப் போல முகமுகமாக அவரை தரிசித்து அவரோடு பேசுகிறதுதான் இந்த உறவு. நாங்கள் மதத்தோடு, கிறிஸ்தவர்களாக மதத்தோடு நின்றுவிட முடியாது, நின்றுவிடக்கூடாது. அது இரட்சிப்பை தராது, அது நம்மை மாற்றாது. அதனால் பிறருக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாங்கள் அது ஒரு வெறுமையான காரியமாக இருக்கிறது. ஆனபடியால் எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்கள், எத்தனையோ மதங்கள் இருக்கிறது இந்த உலகத்திலே, எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. அந்த மதங்கள் எல்லாம் அது தேடுகிறதாகத்தான் இருக்கிறதே தவிர தேவனை கண்டடையவில்லை. மதங்கள் தேவனை கண்டடைந்த நிலை அல்ல, மதங்கள் தேடுகிற நிலையாகத்தான் இருக்கிறது. அதை சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தால் மதம் என்பது மதத்தோடையே நின்று விடுகிறது. தேவனை தேடுகிற ஒரு நிலை. ஆனால் தேவன் யார் என்று அறிந்தால்தான் நாங்கள் அவரோடு உறவாட முடியும். ஒரு நேரத்தில் மனுஷராகிய நாங்கள் எல்லாருமே தேவனை தேடுகிறோம். ஆனால் தேவனை கண்டுபிடிக்கவில்லை. அந்த தேவனை உயிருள்ள தேவன் யார் என்றதை நாங்கள் கண்டுபிடிக்கிறது அது வேதத்தின் ஊடாக மாத்திரமே. வேதத்தை கண்டுபிடிக்கிற கிறிஸ்தவன் மாத்திரமே தேவனை கண்டுபிடிக்க முடியும். ஏனென்றால் ஒரே தேவனாய் தேவன் அவருடைய ஒரே புத்திரனாகிய இயேசுவை நமக்காக சொந்த இரட்சகராக அனுப்பின அந்த தேவன் மாத்திரமே ஒரே தேவன். அவரோடு கொள்ளுகிற உறவு மாத்திரமே நமக்கு இரட்சிப்பை தரும், இரட்சிப்பை தந்திருக்கிறது. தேவனோடு உறவு வைத்திருக்கிறவர்களுக்கு இந்த உலகம் பெரிதா தெரியாது. உலகத்தில் எந்த காரியமுமே பெருசா தெரியாது அவர்களுக்கு. அதொரு நாங்கள் உண்மையான தேவனை தேடினவர்களாயிருந்தால் ஒரு நேரத்தில் தேவன் தன்னை நமக்கு காட்டுகிறவராக இருக்கிறார். உண்மையான தேவனை அறியும்படியாக தேவன் தானாகவே வந்தங்களை சந்திக்க எத்தனையோ பேருக்கு அந்த அப்படியான சான்ஸை அவர் கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் அறிந்திருக்கோம். எத்தனையோ சாட்சியங்கள் இருக்கிறது உலகத்தில். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, எரேமியா 29:13 வசனம் சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடும் போது என்னை கண்டடைவீர்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடும் போது என்னை கண்டடைவீர்கள். ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாங்கள் முழு இருதயத்தோடும் அவரை தேட வேண்டும். மதத்தோடு மாத்திரம் நின்றுவிட முடியாது. ஒரு நேரத்தில் நான் வளர்ந்து வரும்போது என் தாய் தகப்பன் சகோதரர்கள் எல்லாருமே என் குடும்பத்தினர் அவர்கள் கத்தோலிக்க சமயத்தில் இருந்தபடியால் அந்த கத்தோலிக்க சமயத்தில் மதத்தை தான் அறிந்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் வளர்ந்து வரும்போது நாங்கள் சேர்ச்சுக்கு போகிறது வழமை. அந்த பாரம்பரியம் அந்த சட்ட திட்டங்கள் அதுகளுக்கு மாத்திரம் நாங்கள் அமைந்திருக்கிறோம். இதுதான், இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் தேவனை தேட வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் அதன் ஊடாகத்தான் தேவனை காண முடியும். இப்படியான காரியங்கள் சில மூடத்தன்மையான சில காரியங்களை கூட நாங்கள் செய்து வந்திருக்கிறோம். எனக்கு கத்தலிக் மதத்திலேயோ அல்லது கத்தலிக் பீப்புளுக்கு மனிதர்களோடு எனக்கு ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் நான் அதை விவரமாக இங்கே விளங்க

அதுக்கு பிறகு பூசை முடிந்த பிறகு நாங்கள் ஒவ்வொருவராக போய் சுரூபம் உள்ள அந்த கூட்டில், அதுவும் சுரூபத்தை கூட தொட முடியாது, வெளியில் இருக்கிற அந்த கூட்டில் கண்ணாடி பெட்டியில் கையை வச்சு முகத்தில் கொஞ்சி போட்டு வந்துடுறோம். இது எனக்கு உண்மையாகவே சிறுபிள்ளையாக இருக்கும்போது இது சரியாக படவில்லை. அதுக்கு நான் அந்தான் அந்த என்னுடைய தேடுதல், என்னுடைய உண்மையாக என்னை படைத்து என்ன நோக்கத்தோடு என்னை படைத்தார் என்ற தேவனை நான் உண்மையாக அறிந்து, அவர் என்ன நோக்கத்தோடு என்னை படைத்தார், என்னத்தை நான் செய்ய வேண்டும் என்று அவர் மாத்திரம்தான் எனக்கு சொல்ல முடியும். அவர் அப்படியான தேவனாயிருந்தார், அவர் உயிருள்ள தேவனாயிருக்க வேண்டுமே. கூட்டில் வைத்து எல்லா நகைகளும் எல்லா சோடனைகளும் சோடித்து கூட்டில் வைத்து அந்த கூட்டில் கண்ணாடியில் தொட்டு வைக்கிற தேவன் அல்ல என் தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அறிந்து கொண்டதுக்கு யார் என்று எனக்கு தெரியவில்லை உண்மையாகவே சொல்ல போனார். ஆனால் இதுக்குள்ள இருக்கிற சுரூபங்கள் எல்லாமே என்னுடைய தேவனா என்ற ஒரு கேள்வி என் உள்ளத்தில் எழும்பினது. எத்தனையோ பேருக்கு இது விருப்பமில்லாத காரியமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. மதம் அல்ல, உறவு. அப்படி தேடின நான் என்னை தேவன் தனியாக விடவில்லை, என்னை தேவன் புறக்கணிக்கவில்லை. ஆனால் உண்மையான தேவனை நான் கண்டறிய வேண்டும் என்று தேடினேன், ஓடினேன். எனக்கல்ல அந்த மகிமை, என் தேவனுக்கே. என்னை வந்து சந்தித்த என் தேவனுக்கே மகிமை. நான் தான் தேவன் என்று சொல்லி தன்னை எனக்கு அடையாளம் காட்டின என் தேவனுக்கே மகிமை. இயேசு யார் என்றதை எனக்கு பூரணமாக அறிந்து கொள்ளும்படியாக இந்த வேதத்தை தந்த தேவனுக்கே அந்த மகிமை. வேதத்தை படிக்க படிக்க படிக்க வாசிக்க வாசிக்க என் தேவன் யார், என்னை ஏன் படைத்தார், எதற்காக படைத்தார், அவருடைய நோக்கம் என்ன என்பதை நான் அறிந்து கொண்டேன். இன்னும் அறிய வேண்டியது நிறைய இருக்கிறது, இதோடு நான் நிற்க முடியாது. அதே போல இது ஒரு ஒன்கோய், தொடர்ந்தும் நாங்கள் ஓட வேண்டிய ஒரு ஓட்டமாயிருக்கிறது. ஆனால் மதமோ அவ்வளோத்தோடு நின்று போய்விடுகிறது. என்ன, சர்ச்சுக்கு போகிறோம், சில வசனங்களை கேட்கிறோம், கூட்டில் இருக்கிற அந்த சிறுவத்தை தொட்டு வைக்கிறோம், தொட்டு முகத்தில் வைக்கிறோம். இதோட நின்று போகாதே, என் தேவன் இதை விட பெரியவர் அல்லவா என்ற ஒரு கேள்வி என்னுடைய பிஞ்சு உள்ளத்தில். நான் சின்ன சிறிய வயதில் என்னை தொட்டது போல எத்தனையோ பேரை தொட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எத்தனையோ பேர் தேவனோடு உறவாட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மதத்தோடு நின்றுவிட முடியாது. மதம் வெறும் மதம் மாத்திரமே, மதம் எங்களை ரட்சிக்க முடியாது. ஆனால் தேவனின் உறவோ எங்கள் உள்ளங்களை, கடினமான இருதயங்களை தசையான இருதயங்களாக மாற்றி, அந்த தசையான இருதயங்களை எங்களுக்குள்ள வைத்து, அந்த தசையான இருதயத்தால் மாத்திரமே மற்றவர் பிறரை நாங்கள் அன்பு செய்ய முடியும். கடைசி காலத்தில் சிஸ்டர் டோலி சொன்னது போல, அன்பு தணிந்து கொண்டு போகிற இந்த நேரத்திலே அந்த அன்பை நிலைநிறுத்துகிறது அவருடைய உறவு மாத்திரமே. அந்த உறவு, தேவனோட வைத்திருக்கிற உறவு. எங்கள் வாழ்க்கையிலே நான் எப்படி இன்னும் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன், எங்கள் வாழ்க்கையிலே சில நண்பர்களையோ சில மனிதர்களையோ எங்களுக்கு பர்சனலா தெரியும். அவர்களை அறிந்த பின்பு, அவர்களை ஆரண்டு விளங்கின பின்பு, தெரிந்த பின்பு எப்படியாவது அவர்களை பற்றி எங்களுக்கு தெரியும். அவர்களோடு நாங்கள் பழகும்போது எங்களுக்கு ஆரன்றது தெரியும். அந்த உறவை நாங்கள் வைத்திருக்கிறோம். அப்படி இருந்தாலும் கன காலத்துக்கு பிறகு கூட அவர்களை கனெக்ட் பண்ணும்போது அவர்களை எங்களுக்கு தெரியும். ஆனால் மதமோ தேவனை பற்றி, மனுஷரை பற்றி தெரியும். இப்போ யாரையாவது எங்களுக்கு அவர்களை பற்றி தெரியுமா அல்லது அவர்களை தெரியுமா, அதுக்கு மிதக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே போல நாங்கள் எங்களுக்கு மதம் வந்து தேவனை பற்றித்தான் தெரியுமே தவிர உறவு மாத்திரமே தேவனை அறிவது. மதத்தில் இருக்கும்போது மதம் என்ன செய்யும், தேவனை பற்றி அறிகிற அறிவு தான் அது.
தேவனை பற்றி அறிந்திருக்கிறோம்.

0: இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறோம். ஆனால் இயேசுவோடு உறவுள்ளவர்களுக்கு மாத்திரமே அந்த விடுதலை, அந்த இரட்சிப்பு. அதுதான் இந்த மதத்துக்கும் உறவுக்கும் இருக்கிற வித்தியாசம். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அந்த மதத்தோடு மாத்திரம் நின்று விடுகிறார்கள். அவர்களுக்கும் ஆங்கிலத்தில் சொல்லுவது போல ரிலேஷன்ஷிப் அண்ட் ரிலிஜன், அது பொருத்தமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லும்போது ரிலிஜனா அல்லது ரிலேஷன்ஷிப்பா? ரிலிஜனோடு மாத்திரம் நாங்கள் நின்றுவிட முடியாது, மதத்தோடு மாத்திரம் நாங்கள் நின்றுவிட முடியாது. மதம் ஒரு வழிகாட்டி தேவனை காட்டிவிடுமே தவிர மதம் எங்களுக்கு பூரணமாக அந்த ரட்சிப்பையோ, அந்த தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற எங்களை என்ன நோக்கத்துக்காக என்ன எங்களை படைத்தாரோ அந்த நோக்கத்தை நாங்கள் கண்டடைய முடியாது மதத்தால். ஆனால் அவருடைய உறவு மாத்திரமே, அந்த உறவு வேதத்தை படிப்பதனால்தான் அந்த உறவு இயேசுவை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவர் எனக்காக எங்களுக்காக உங்களுக்காக என்ன செய்தார் என்றதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் வேதத்தால் மாத்திரமே. மதம் வந்து வேதத்தை படிக்க வைக்காது. மதம் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்தவத்தை அறிந்தால் அதனூடாக நாங்கள் அதுக்கு பிறகு வேதத்தை எப்படியோ நாங்கள் வசனத்தை படிக்கணும். அறியாமையிலா நெஞ்சனங்கள் சங்காரமானார்கள் ஆகிறார்கள். அறியாமையினால் நெஞ்சனங்கள் சங்காரமாகிறார்கள். அறியும் அறிவு, வேதத்தை அறிவும் அறியும் அறிவு, அதுதான் அதில்தான் நாங்கள் தேவனை அறிய முடியும், தேவனை உணர முடியும், அவரோடு உறவு வைக்க முடியும். இந்த இயேசு ஆறு என்பதை வெறுமனே மற்றவர்கள் சொல்லி நாங்கள் கேட்பது மாத்திர அதோட நிற்க முடியாது. நாங்கள் அவர் யாரு? நாங்கள் வேதத்தை படிக்கும்போது படிக்க வாசிக்க வாசிக்க வாசிக்க தேவனோடு ஒரு கனெக்ஷன் உண்டாகிறதை நாங்கள் காணக்கூடியதாக உணரக்கூடியதாக இருக்கும். அந்த வேதத்துக்கு நாங்கள் திரும்ப திரும்ப ஓடிப்போவோம். அந்த வேதம் இல்லாவிட்டால், வேதத்தை படிக்காவிட்டால் எங்களுக்கு ஏதோ ஒரு எங்களோட வாழ்க்கையில் ஒரு வெறுமையை நாங்கள் உணர்வோம். வெறுமை, தனிமை, அதுபோல் எத்தனையோ கொடூரமான காரியங்கள் இந்த உலகத்தில் உண்மையாக இந்த வேதனைகள் நாங்கள் போய் வர துன்பங்கள் எல்லாம் வசனத்தை படிக்கும்போது, வசனத்தை வாசிக்கும்போது தான் அந்த காரியங்கள் எங்கள்கிட்ட இருந்து மறைந்து போகிறதை நாங்கள் காணவும் தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியும். சமாதானத்தால் நான் உலகம் தர முடியாத சமாதானத்தை உனக்கு நான் விட்டு செல்லுகிறேன். அந்த சமாதானத்தால் என்ன எங்களை நிறைப்பார் அவரோடு உறவிருக்கும் போது. அவரோடு உறவு, மதம் அதை தராது நமக்கு. மதம் மாத்திரமே. நான் சொன்னது போல அது ஒரு தேடுகிற நிலை. அது போதும் என்று நிற்கிறவர்கள் அப்படியே நிற்கத்தான் முடியும். கர்த்தர் என்னால் நம்மை ஃபோர்ஸ் பண்ற தேவன் அல்ல. அவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். ஆனால் நம்முடைய தேடுகை தான், நாம் தேட துவங்கிவிட்டால் நம்மை கொண்டே தன்னிட்ட சேர்த்து விட்டுருவார். ஆனபடியால் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தில் எல்லாருமே தேடும்படியாக அவர்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆனால் அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியுமே தவிர அவர்களுக்கு அவர்களுடைய தேடுகை மாத்திரமே தேவனோடு உறவு கொள்ள அவர்களை வைக்கும். அது எப்படி எனில், வசனத்தை, அவருடைய சத்தியத்தை நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கும் எங்களோட குடும்பத்தினருக்கும் எந்த நேரமும் அவர்களை படிக்கும்படியாக வாசிக்கும்படியாக அவர்களோடு சேர்ந்து, குடும்பத்தோடு சேர்ந்து நாம் வசனத்தை படிப்பதும் வாசிப்பதும் தியானிப்பதும் மிகவும் தேவையாயிருக்கிறது. வசனத்தை படித்து வசனத்தை தியானிக்கிறவன் பாக்கியவான் தேவம் சொல் தே வேதம் சொல்லுகிறது. வசனத்தை தியானிக்கிறவன் பாக்கியவான், வசனத்தை வாசிக்கிறவன் பாக்கியவான்னு சொல்ல இல்லை, வசனத்தை தியானிக்கிறவன் பாக்கியவான். அப்போதான் அவருடைய உறவு எங்களுக்குள்ள நிலைத்து நிற்கிறதை நாங்கள் காண முடியும். விசுவாசத்தில் நிலைத்து நிற்க அவருடைய உறவை எங்களுக்குள்ள தொடர்ந்து வைக்கவும் உதவுகிறது உறவு மாத்திரமே, வேதம் மாத்திரமே. எனவே உறவு என்பதுக்கும் மதம் என்பதுக்கும் வித்தியாசத்தை அறிந்தால், கிறிஸ்தவர்கள் வித்தியாசத்தை அறிந்தால் அவர்கள் தேவனை கண்டடைவார்கள். இதோ அது உண்மையாகவே பரிதாபமான ஒரு காரியம். நான் சிலர் மனிதன் வந்து கடவுளை படைக்கிறான், கடவுளை உருவாக்குறான், தான் நினைத்தபடி. அந்த வசனம் சொன்னது போல, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. உதட்டால் மாத்திரமே நாங்கள் தேவனை பற்றி பேசுகிறோம், தேவனை பாடுகிறோம், துதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் எங்களுடைய இருதயம் அவரை விட்டு தூர இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இருதயம் தூர இருக்கிறதுன்னு சொன்னால், அந்த இருதயத்துக்கு உறவில்லை, தேவனோடு உறவில்லை, படைத்தவரோடு உறவில்லை. அந்த படைத்தவர் எனக்காக என்னத்தை செய்தார்? நான் சொன்னது போல, மனுஷன் கடவுளை படைக்கிறான். நான் கடவுளை படைக்க முடியுமா? அவர்தல்லவா என்னை படைத்தார். அவர் எந்த பெரிய தேவனாக இருக்க வேண்டும், இந்த உலகத்தையே படைத்து இதை ஆளுகை செய்து இதை ஒவ்வொரு நிமிஷமும் அது சரியாக சுழரும்படியாக, சரியான நேரத்தில் சரியான காரியங்கள் நடக்கும்படியாக செய்கிற அந்த தேவனை அவன் அறிவதிலும் விட, தன்னுடைய கையாலேயே படைத்த சுரூபத்தை பார்த்து அதை வணங்கி கொண்டிருக்கிறான். ஒரு நாளும் நாங்கள் அதை பற்றி கேள்வி எங்களுக்குள்ள வராதா? ஏன் நாங்கள் படைப்பாய நாம் படைக்கப்பட்டவர்கள், நாங்கள் படைக்கப்பட்டவர்களா இருக்கிற போது நாங்கள் எப்படி தேவனை படைக்க முடியும்? இது ஒரு சிம்பிள், ஒரு சரியான, ஒரு சாதாரணமான க்வெஸ்சன். ஒரு சின்ன பிள்ளைகள் கூட இந்த கேள்வியை கேட்க முடியும். ஆனால் வளர்ந்தவர்களோ அதோடு மாத்திரம் நின்று விடுகிறார்களே. இது ஒரு பரிதாபமான காரியமா இருக்கிறது. நாங்கள் பிறருக்கு கட்டாயம் இந்த வசனங்களின் ஊடாக தேவனோடு உறவாடுகிற அந்த வழியை அவர்களுக்கு நாங்கள் காட்டி கொடுக்க கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். என்னுடைய தலைமேல் விழுந்த ஒரு கடமை என்று நான் உணர்கிறேன். தேவனை தேடுதலோடு நிற்கக்கூடாது, தேவனை அறிய வேணும். அந்த அறிவை தருவது இந்த வேதாகமம் மாத்திரமே என்றதை, இந்த வேதாகமத்தை சுவிசேஷத்தை பிறருக்கு அறிய வைப்பது எங்களுடைய தலையில் விழுந்த கடமை. தேவனோடு உறவிருக்கிறவர்கள் ஒரு நாளும் அதோடு நின்றுவிட மாட்டார்கள். பிறரும் அதை அந்த தேவனை அறிந்து கொள்ளட்டும். பிறரும் இந்த இயேசு எனக்காக என்ன செய்தார் என்றதை அறிந்து கொள்ளட்டும். நான் நிறைய வித்தியாசமான உறவு, மதத்துக்கும் உறவுக்கும் என்ன வித்தியாசம் என்ற நிறைய வசனங்களை நான் எழுதி வச்சிருக்கிறேன். யோவான் 14:15 சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அன்பாயிருந்தால் மாத்திரமே என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆனால் மதத்தில் பாரம்பரியம், விதிமுறைகள், சட்டத்திட்டங்கள், இது மாத்திரம்தான் மதத்தில் நாங்கள் செய்வோம். ஆனால் தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் மாத்திரமே கற்பனைகளை கடைபிடியுங்கள். அப்ப நாங்கள் கடைபிடிக்க முடியாது. அவர்ல வச்ச அந்த அன்பும் அந்த உறவாலையும் தான் நாங்கள் தேவனுடைய கற்பனைகளை கடைபிடிக்க முடியும். 10 கற்பனைகளை திரும்ப திரும்ப நாங்கள் சொல்ல முடியும். ஏனென்றால் அது சட்டத்திட்டம். அந்த சட்ட திட்டத்துக்குள்ள நாங்கள் அமைய வேணும் என்று நினைக்கிறோமே தவிர, தேவனோடு எனக்கு இருக்கிற ஒரு அப்பா எனக்கு சொன்னா ஏதாவது செய்ய சொல்லி சொல்லும் போது நான் அன்பால் தான் அவருக்கு கீழ்ப்படுகிறேன், கடமையால் அல்ல. உறவு என்பது கடமையை செய்துட்டு போகிறோம். ஆனால் சாரி, மதம் என்பது கடமையை மாத்திரம் செய்கிறோம். ஆனால் உறவு என்பது அன்பால் அவருக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் அவருடைய அன்பால நான் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நான் உணர்கிறேன். அதே போல எல்லா கிறிஸ்தவர்களுமே அப்படி நடந்துட்டா எத்தனையோ இந்த உலகத்தையே நாங்கள் மாற்ற முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஜனங்களை நாங்கள் விடுவிக்க முடியும். மதத்துக்கு தேவனோட அன்பில்லை, உறவில்தான் தேவனுடைய அன்பை நாங்கள் அனுபவிக்கிறோம். இன்னுமொரு வசனம் சொல்லுகிறது, எரேமியா 29:13, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடும். அதை நான் வாசித்து நான் நினைக்கிறேன், அதை பற்றி சொல்லியிருக்கேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுங்கள், முழு இருதயத்தோடும். அறவுறையாக நின்றுவிட வேண்டாம். தேவனுக்கு அப்படியான காரியங்கள் பிரியமல்ல, பிரியமானதல்ல. தேவனை நாங்கள் இன்னும் அறிந்து இன்னும் கிட்டி சேர வேண்டும். அவரே ஒன்றான ஜோவான் 17:3 சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 17:3, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். திரும்பவும், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். மதத்தை கடைப்பிடிப்பதால் நாம் நித்திய ஜீவனை பெறவோ உண்மையான மெய்தேவனை அறியவோ முடியாது. உறவு வந்து தேவனை அறிவதும், அவர் அந்த நித்திய அவரால் வரும் அந்த இயேசுவால் வரும் நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் உறவால் மாத்திரமே. ஆனபடியால் நான் இங்கே சொல்ல முடியும், மதத்தோடு நின்று விடுகிறவர்கள், மதம் வந்து நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது, பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை சேர்க்காது. தேவனோடு நாங்கள் வைத்திருக்கிற உறவு மாத்திரமே நம்மை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்துக்கு சேர்க்க முடியும். அதே போல கர்த்தராகிய இயேசு மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். வரும்போது அவரோடு உறவு வைத்திருக்கிறவர்களை மாத்திரமே அவர் அடையாளம் கண்டு எடுத்துக்கொண்டு போகிறார். மதத்தோடு நின்று விடுகிறவர்கள் இந்த உலகத்திலேயே நின்று விட போகிறார்கள். இன்னொரு வசனமும் சொல்லுகிறது, அது எங்கே இருக்கிறதுன்னு எனக்கு சரியா தெரியாது. வசனம் சொல்லுகிறது, உன்னை நான் அறியேன் என்று சொல்லி விடுவார்னு சொல்லி, உன்னை நான் அறியேன். இந்த உலகத்தில் நாங்கள் அவரோடு வச்சிருக்கிற அந்த தொடர்பு, அந்த உறவு தான் எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அங்கே இங்கே ஸ்டார்ட் பண்ணின அந்த உறவு தேவனை காணும்போது இன்னும் அவரை முகமுகமாக தரிசிப்பதில் நானும் நீங்களும் ரிஜாய்ஸ் பண்ண முடியும், மகிழ முடியும். அவரோடு நித்திய ஜீவனை, நித்திய இன்பத்தை நாங்கள் அனுபவிக்க முடியும். அது இந்த உலகத்திலேயே ஸ்டார்ட் பண்ண வேணும். அதில் தான் நம் உண்மையான கிறிஸ்தவர்கள், உண்மையான தன்னுடைய சொந்த பிள்ளைகள் என்று சொல்லி, யார் என்று சொல்லி அவர் அறியும் அறிவு வந்து நாங்கள் அவரோடு வச்சிருக்கிற உறவு மாத்திரமே. ரட்சிப்போடு மாத்திரம் நிற்க முடியாது, அதுவும் ஒன்றுதான். ரட்சிப்போடு ரட்சித்து விட்டோம், ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ஆனால் அந்த ரட்சிப்பை நாங்கள் நிலைநிறுத்த வேண்டும், எங்களுக்குள்ள அதை காப்பாற்றி கொள்ள வேண்டும். நாங்கள் வசனத்தை படிக்காட்டியோ, வசனத்தோடு நாங்கள் நடக்காவிட்டாலோ, தேவனோட உறவை நாங்கள் தொடர்ந்தும் அவரோடு உறவு வச்சிருக்க வழி ஒரே வழி வசனம்தான். அந்த வசனத்தை, இந்த வேதத்தை நாங்கள் படிக்காவிட்டால் அதனூடாக வர விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்காது, தேவனோடு நாங்கள் நடக்க முடியாது. வசனத்தின் வசனத்தின் மூலமாகத்தான் அவரோடு நாங்கள் நடக்கணும். வசனத்தை படிக்காதவர்களுக்கு உண்மையாகவே தேவனோடு உறவு இருக்காது. அதே போல மதத்தோடு நிற்கிறவர்களுக்கு பரலோகம் சேர முடியாது. தேவனோடு வைக்கிற உறவு மாத்திரமே தேவனிட்ட நம்ம சேர்க்க முடியும். ஆனபடியால் வசனத்தை படிக்கிறவன் மாத்திரமே, வசனத்தை தியானிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தியானிக்கும் போதுதான் அந்த அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். வசனத்தை தியானிக்கும் போது உள்ளான மனிதன் மறுரூபமாக்கப்படுகிறான், உள்ளான மனிதன் மாற்றப்படுகிறான், உள்ளான மனிதனுக்கு ஞானம் கிடைக்கிறது, உள்ளான மனிதன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்கப்படுகிறான். அவன் அவன் மாற்றப்படுகிறது தனக்கு மாத்திரமில்லை, தன்னுடைய குடும்பத்துக்கும், அதே நேரத்தில் பிறருக்கும், பிறரையும் மாற்றத்துக்கு அதுதான் உதவி செய்கிறது. அந்த அபிஷேகம், எங்களுக்குள்ள தேவன் வைக்கிற அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம் பிறரையும் தொடும். என்னுடைய குடும்பத்தை மாற்றும், என்னை மாற்றும், என்னுடைய கணவனை மாற்றும், என்ற குடும்பத்தை மாற்றும். அதே போல பிறரையும் மாற்ற வேண்டுமாயிருந்தால், தேவனங்களை எடுத்து பாவிக்க வேண்டுமாயிருந்தால், அந்த வசனம் எங்களுக்குள் நிலைத்து நிற்க வேண்டும். வசனத்தை நாங்கள் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் வெறும் பாத்திரம் மாத்திரமே, வெறும் பாத்திரம் மாத்திரமே. இதோடு நான் இதை முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடும், அனைவரோடா அவன் அனைவருக்கும், அனைவருடைய உள்ளத்திலும் இருதயத்திலும் இந்த வசனங்கள் பேசியிருக்கும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. தொடர்ந்தும் நாங்கள் இந்த வாரத்தில் தேவனோடு கரம் பிடித்து நடக்கும்படியாக, அந்த உறவை அறியும்படியாக, உறவில்லாத மதத்தோடு நிற்கிற மனிதர்கள் எல்லாரும் தேவன் பக்கம் திரும்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அன்பும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, இந்த வேளையிலே கர்த்தாவே, அப்பா, இதில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும், ஒவ்வொருத்தரோட ஒவ்வொருத்தருடைய இருதயங்களிலும் இது ஆண்டவரே இருபக்கமும் கருக்குள்ள பட்டயமாக இந்த வசனம் தொட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் ஆண்டவரே எல்லாரையும் அபிஷேகத்தால் நிரப்பும். எல்லாரும் அது வசனத்தில் நிலைத்து நிற்கும்படியாக, உறவு கொண்டவர்களாக அவர்கள் அந்த உறவை, உம்மோடு உறவாடுகிற உறவை அவர்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தும்படியாக, எப்படி அதை பெற்றுக்கொள்வது என்று இந்த வசனங்களின் ஊடாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது போல, வேதத்துக்கு அவர்கள் திரும்பும்படியாக. அறியாமையால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்று உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் ஆண்டவரே ஒரு பாரம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த பாரத்தில் நாங்கள் ஆண்டவரே, அந்த பாரத்துக்காக நாங்கள் இந்த புறர் எல்லாருமே மாற்றப்பட வேண்டும். இந்த வசனமாக ஒவ்வொருத்தர் மத்தியில் விதைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நிலங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கணும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ரெடியாக உள்ள பதப்பட்டிருக்கிற அந்த நிலத்துல தானப்பா இந்த விதைகள் விதைத்தால் அது வளர முடியும். ஆனபடியாலப்பா, இந்த வேளையில் உமது பாதத்தில் வந்திருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குமே இது உபயோகமாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் தாமே என்னோட பேசினதுக்காக நான் நன்றி கூறுகிறேன். இந்த சங்கமம் ரேடியோவையும், இதில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும், இதில் ஆறாறு ஓடி உழைக்கிறார்களோ, எல்லாரின் மேலும் உமது ஆசிர்வாதம் தங்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். பிரதர் லெஸ்லியையும் அவருடைய குடும்பத்தையும் விசேஷமாக ஆசிர்வதிக்கும்படியாக, உமது பாரப்பட்ட காயப்பட்ட கரங்கள் அவர்கள் மேல் இருந்து வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அதிசயங்களை, அற்புதங்களை இந்த ரேடியோ காணும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வானொலியினூடாக எத்தனையோ அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த வானொலியினூடாக தேவனின் கரங்கள் எல்லார் மேலும் தங்குகிறதை எல்லாரும் உணர வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரடை படுவீராக. உமது நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டதுக்காக நன்றி, நன்றி, நன்றி.
1: ஆமீன், ஆமீன். அருமையாக, தெளிவாக, ஸ்லோவாக நீங்கள் அந்த வார்த்தைகள் எடுத்து வந்தீர்கள். இது நீங்கள் சொன்னது போல, வளர்ந்தவர்கள் கூட இந்த விக்கிரகத்தை தொட்டு, விக்கிரகம்தான் கடவுள் என்று தாங்கள் நினைத்த, நீங்கள் பார்ப்பீர்களானால், இந்திய மண்ணிலே, இலங்கை மண்ணிலே, ஊருக்கொரு கோயில், ஊருக்கொரு பேர், ஊருக்கொரு கோயில், அந்த கோயிலுக்கு ஒரு பேர், அங்கே உள்ள சுவாமிக்கு ஒரு பேர். இப்படியாக கத்தோலிக்க சமயத்திலும் தான், இந்து சமயத்திலும் தான், மற்ற சமயங்களிலும் தான், கர்த்தரோடு உறவில்லை, ஆண்டவரோடு உறவில்லை, படைத்த ஆண்டவரை மறந்து தாங்கள் நினைத்த விக்கிரகங்கள்தான் கடவுள் என்று அவர்கள் தொட்டு கும்பிட வேண்டும். அவர்கள் அந்த கடவுளை பார்க்க வேண்டும். கடவுள் இப்படித்தான் இருப்பார் என்று அவர்களுடைய அந்த எண்ணங்கள். இப்படியாக மக்கள், அதாவது சிறு பிள்ளைகள் வேறு, வளர்ந்தவர்கள் கூட ஒரு அறிவில்லாமல், உலகம் அப்படி உண்டானது, உலகம் அப்படி நடக்கிறது, எங்களுடைய மனித உடல்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அவற்றை எல்லாம் மறந்து தாங்கள் நினைத்தபடி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் கொடுத்து வந்த தேர்வு செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், அறிவு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தருடைய விருப்பமும் இந்த மாயா ஜாலங்கள் எல்லாவற்றுக்கூடாக மக்கள் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒருவரையும் கேட்கப் போகின்ற ஒருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் இந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம். இந்த வார்த்தைகள் பல நூறு மடங்காக பலன் தர பலரை விழிப்புணர்வு கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எடுத்து வந்த உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை சித்தமானால் அடுத்தடுத்த வாரங்களில் சனிக்கிழமையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த ஞானத்துக்காக கர்த்தரை அந்த காரியங்களிலிருந்து விடுதலை பெற்று நீங்கள் கர்த்தரை அறிந்த அதே போல நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம், கர்த்தரோடு உறவு கொண்டிருக்கிறோம். அதனாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தேடி வந்து ரட்சித்து வழி நடத்துகிறார், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைக்காக நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து அதிகால வேளையில் இணைந்து தேவசெய்தி எடுத்து வந்தார். உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் புதிய இருப்பிடம் புதிய வேலைகள் குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நிறைவு ஜபங்களுக்கூடாக வழி நடத்த ஊழியர் சௌரி ரஞ்சினி அலங்காரமணிக்கு வரவேற்போம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். வழி நடத்துங்களமா. குட் பிளஸ். ஆமேன். சிஸ்டர் ரஞ்சினி, உங்களுடைய மைக் ஆஃபில் இருக்கு, ஆன் பண்ணுங்கள்.
2: Thank you, Lord, for this wonderful way in which you have led us, Lord. Early morning I was in Canada, Lord, and also the rest of the world, Lord, that have been joining us, Lord, with 97 to 98 stations, along with 200 nations, Lord. This is not a small thing, Lord. This is nothing but your grace and your way in which you have, Lord Jesus, chosen. The end days of ministry, Lord, to go forward, Lord, with all that has been said and done, Lord, to honor and glorify your name, Lord Jesus. Your well-pleased, Lord, because you have been, Lord Jesus, been lifted up and glorified, Lord, through the ways in which many have been coming and gathered, Lord Jesus, to start off, Lord, from the first worship that went on, Lord, from evangelist Edwin Warner, who came all the way from Germany, Lord. Thank you, Lord, for the way he had been, Lord, with a much of a burden, Lord, praying and Lord, bringing forth, Lord Jesus, everybody, Lord Jesus, to be in the very service this morning, Lord, early hours for us, Lord. But we thank you, Lord, for the way he has been, Lord, led by you, Lord, by the Spirit, Lord, and also mention, Lord Jesus, my ordination as well, and prayed for me with all the rest of them also. We thank you, Lord, for that. Lord, now we are also, Lord Jesus, entrust him and his work and his calling and his family and all that he says and us along with his radio station as well, Father, into your hands, Lord, that you would continue to bless him, lead him and guide him accordingly, Lord, with your protection over him, I pray. Amen. And also thank you, Father, for Sister Ariraj, who also came, Lord, and also, Lord, with much of what you have given to her, Lord, as such a talent, Lord, to sing and worship you and praise you, Lord Jesus. So we thank you for that too, Lord. Despite, Lord, you have said, Lord, the latter years will be greater than the former years. And you have proven this through your handmaiden, Lord Jesus. Now she not only runs that program, Lord, where Brother Leslie mentions about Vanpura and all the rest that she's involved in, Lord. Thank you, Lord, for the way she's been used in early morning hours of being able to come and bless us also, Lord, in leading us in worship, Lord. So we thank you for her, lead her and guide her and strengthen and quicken and revive her, Lord. Be with her, Lord Jesus, I pray, and continue to use her, Lord, in your kingdom. And we thank you for her calling and all.
3: Even buddy, in the
2: so bless her ministry. So we thank you, Father, Lord. We also thank you for Sister Dolly, Lord, who came and prayed with much of a burden, Lord, and all the songs that she shared, Lord, from the bottom of her heart, Lord. It comes from the calling that she also has upon her life, Lord, that she sings and she worships and say, Lord Jesus, brings forth, Lord, such a worship, Lord, coming right from the very bottom of our heart. I always sense that, Lord, this is nothing but her own call as well, which I know personally. Lord, I thank you for that, Lord. Cover her under your precious blood. Also strengthen her also and quicken and revive her too, Lord. from the crown of her head to the soles of her feet, Lord, and be with her leader and guider, Lord, and bless her and her family as well, and protect them as well. And I thank you for their dedication and service with her, Lord, for the way she ministers, Lord, from Sangamam Radio Gospel and to Nithya Valicham, to be able to be a host as well. And also thank you, Father, for Pastor Anton Rasanayam, Lord, who has had the evangelistic call, just like I've always felt it, and I know it, that he has been coming forth and bringing forth your word, Lord, every single day, Lord, of the week. This is because of the fervor and the call, Lord, as a hunger for souls, Lord, that you have bestowed upon his heart and life. And Lord, we thank you, Lord, for the way you bring forth, Lord, the worship and adoration also, Lord, on a Sunday morning like today, Lord. So we thank you, Lord, for his time and service, and bless him also, I pray, Lord, accordingly. I pray, even as he, Lord, continues, Lord, this coming week, Lord, I thank you, Lord, for the many blessings in which you would lead and guide him also. And also thank you, Lord, for the wonderful word, Lord, that brought forth, Lord, you, Lord, instilled upon Sister Janet, Lord, from Calgary, Alberta. Lord, I thank you, Lord, for the way she has been speaking about, Lord, the difference between the relationship and the religion. Lord, the relationship with God, and you can have a form of God in us, but denying the power thereof, and the way she had shown the difference, Lord, in many ways has been a wonderful blessing for us. So we thank you, Lord, for that we do not only worship you, Lord, with our lips and our hearts are far away, just like it was brought forth, Lord. Let us, Lord, seek you and find you, just like you have even said, Lord, even Jeremiah 29:13, Lord, that we will, Lord, know, Lord Jesus, when we seek you, Lord, we are tapping on the very heart of God, and by which he will come into us, and he will reveal himself unto us when we are calling him in spirit and in truth. And Lord, there is no light in idolatry. There's no idols that are made with hands. They cannot hear. They cannot respond to our call as God, that we can only talk to. It's like talking to the wall or talking to something that has no life in it. Whereas that is the difference between religion and a living God that comes, the creator God created the living beings, that he can have relationship with us, and that is the way in which the word has been going through, Lord, when you have said to us, Lord, on your very word. And Sister Janet herself had her experience with the Lord only by reading the word, even though she also felt, coming from a Catholic religion, she has been touching those the idols and trying to worship God as a little child. She even understood that it did not make much sense, but the Lord revealed himself to her reading the word. So thank you, Lord, for that, Lord. And just by reading the word of God is a living word, the sharper than a two-edged sword. It cuts us under through our wild imaginations and brings us in alignment with the word and his will, and reveal himself to us through his word. That is how powerful it is. Then how she was challenging us to read, Lord, and not only read, but meditate upon your word, Lord. So we thank you for that. And also, Lord, as the word goes forth, Lord, let us be seekers of God and knowing God with a relationship with you, Lord Jesus, and not only going through the motions of traditional religions and all this, especially even in Christianity, you can just be a nominal Christian and still be lost and not know God personally. And that is the difference between having a relationship with God. It's called born again. So we thank you, Lord, for the way in which you had unveiled the word of God, and much of the blessing that has been going through it, Lord. And also thank you, Lord, Brother Leslie, who has been hosting the program today, Lord, with the way in which you have been leading and guiding, Lord Jesus, all the way. Much has been said and done, Lord, that he's taken such a burden with your the way in you have given this vision to him, Lord, over the weekend meetings, where Brother Mahendran has been hosting it on Saturday, and today, Sunday, Brother Leslie has been hosting it as well. Be with Brother Mahendran as well, Father, even as he starts the week once again from Monday to Friday, working alongside hosting some of the days, and also working alongside with the programs. And thank you, Lord, for being with Brother Leslie, Lord, 24/7, just like it was mentioned already, Lord. This is not a small thing. This is a very responsible thing, Lord. much of it, Lord Jesus, to be done from early morning hours till late at night, Lord, with all the recordings, all the production, all that it takes, Lord, to go into the media networks, to go into YouTube and Facebook and all the rest, Lord, that many of the programs that have to be coordinated, Lord, along with Sister Rita as well, Father. So we thank you, Lord, for their dedication service. Bless them, Lord, as a family and protect them as well, I pray, in Jesus' name. And thank you for all of them that have joined us, Lord. Give them a great blessing, Lord, for the rest of the day, Lord, and for all that they have said and done to honor and glorify you. You take all honor and glory, my Father in heaven, through our Lord Jesus Christ and Him alone, I pray. Amen and amen.
1: Amen, amen. Ore nedamum inaindhu jabitha ungalai vaazhthugirom, aasirvadikkirom, ungala big day kaga nammaga vaazhthugalai koorugirom, kathudaiya karathile oppirukkirom. Sorry, Janet kuda உங்களை வாழ்த்துகிறார்கள், சற்றுமில் எழுதியிருக்கிறார்கள். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் உங்களை ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. இணைந்து வழிநடத்திய ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜபித்தீர்கள். ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நாங்கள் திரும்பமாக இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே திங்கட்கிழமை சந்திப்போம். அத்தோடு அபிஷேக ஆராதனையோடு அடுத்த வாரத்திலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை காலத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். என் ஆத்மாவை சொல்லி முடிப்போமா? ஆமேன். சகோதரி டாலி, சகோதரி ரஞ்சினி, அல்லது ஆரம்பியங்கள் மக்கி எடுத்து விட்டுட்டு ஆரம்பியங்கள் அதோடு நிறைவு கொண்டருவோமா?
4: நன்றிகளையும்
1: வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நிறைவு கொண்டருவோம். கத்தர் இன்றைய நாளிலே தேவை செய்தி எடுத்து வந்தது ஊழியருக்கும் ஊழியரையும் கத்தர் தாமே திரும்பமாக ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. வாழ்த்தி கொண்டு விடைபெறுவோம். ஆமேன்.
4: ஆமேன்,
1: ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்து.
5: சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: இது ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தேவிகிரியின் பாடல்களை நீங்கள் கேட்டு ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். ரோஹித் ரெக்கார்டிங்ஸின் MP3 வெளியீடுகள் ஆவிக்குரிய பாடல்கள் அடங்கிய ஹோசன்னா பாகம் 1, 2 மற்றும் 3, பழைய பாடல்கள் அடங்கிய நம்பிக்கையின் கீதங்கள் பாகம் 1 மற்றும் பாகம் 2. நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த புதிய ஆடியோ CD ஹோசன்னா பாகம் 17. இது ரோஹித் ரெக்கார்டிங்ஸின் புதிய வெளியீடு. புத்தம் புதிய பாடல்களும் பாரம்பரிய பாடல்களும் அடங்கிய இந்த ஆடியோ CD-யை வாங்கி கேட்டு மகிழ்ந்து கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரோஹித் ரெக்கார்டிங்ஸ், நம்பர் 4, கெனால் தெரு, கீழ்ப்பாக்கம் கார்டன் காலனி, சென்னை 600010. தொலைபேசி எண் 2646071.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அது எங்க பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ரிசீவர், ரிசீவர்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமாக. அந்த உண்மையுள்ள தேவனை, வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர், சொன்னதை நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ளவர், ஒருபோதும் பொய்யுரையாத தேவன், அந்த உண்மையுள்ள தேவனை நாம் ஆராதித்து

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

நேரமும் ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி

0: ஏன்னா இந்த நியூஸ் பேப்பரை பார்த்தாலே இப்படி தான் இருக்கும் போலயே. ஒரு பக்கம் என்னடானா கொரோனா 2 வருஷம் எல்லாரையும் போட்டு சாவடிச்சிச்சு, இப்போ என்னடானா குண்டை போகிறேன் அதை போகிறேன்னு சொல்லி இந்த ஊரே அழிச்சிட்டு இருக்கிறானுங்க. இப்படியே போச்சுன்னா இந்த உலகம் சீக்கிரம் அழிஞ்சிடும் போலயேனே.
1: என்ன பண்ணுறதுப்பா, நிலைமை அந்த மாதிரி மாறிட்டு வருது.
2: அவ்வளோ சீக்கிரம்லாம் அது நடந்துடாது ப்ரோ.
0: அது எப்படி அப்படி சொல்கிறீங்கண்ணே?
2: நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன்னே.

உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரேணுகுட் என்ற இடத்தில் என் நண்பர்களோடு சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் கொடுத்த பாடல் இது. வாருங்கள், நம் தாய் நாட்டுக்காக கதறி ஜெபிப்போம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஒன்று அருளப்பர் நான்கு பன்னிரண்டில் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்தால் கடவுள் நம்முள் நிலைத்திருக்கிறார். அயலானில் உறையும் இறைவனை காண

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பிரதர் பால்மதி, நம்பர் 58/2, டைப் 2, HVF எஸ்டேட், ஆவடி, சென்னை 54. தொலைபேசி 9176133732, 9092241734. ஃபார் ஃபர்தர் டீடைல் அண்ட் காண்டாக்ட் பிரதர் பால்மதி, நம்பர் 58/2, டைப் 2, HVF எஸ்டேட், ஆவடி, சென்னை 54. ஃபோன் நம்பர் 9176136372 அண்ட் 9092421734. சகோதரர் பால்மதி அவர்கள் வழங்கும் ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் பாகம் 1.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

யாரும் பொதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியார் பாரும் பொதகரே, வற்றாத நதியார் பாரும் பொதகரே, வற்றாத நதியார் பாரும் பொதகரே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.